ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
3: 416-746-2742.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர் 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

மொழிகளில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக

0: 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: பிராம்ப்டன் கற்பக விநாயகர் ஆலய 25வது ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா, August 6, 7, 8. 3 நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக August 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி. மயில் நாட்டியம், 20க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416-471-0255.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

ஜோஷிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் ஜோஷிப்பா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: 4வது ஆண்டு நிறைவையொட்டி ஆயிஷா சில்க் தரும் மெகா சேல். பெருந்தொகை புதிய வரவுகள் அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை சாரீஸ், சல்வார், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 50% கழிவில். இந்த 4 நாட்கள் மட்டுமே. பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சாரம் $10 to t-shirts $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. 21-40 மோர்னிங் சைட் Finch 416-298-6116.
4: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
5: 416-897-0919. அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு $1,000 to $1,200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5%
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: Jiva Jewelers.

0: விழா 100க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள், உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
2: மியூசிக் கனெக்ட்ஸ்
1: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
4: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்று

0: 72720.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

பூவை பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
0: 416-700-2222-J.CA. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க, பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. நான்காவது ஆண்டு நிறைவையொட்டி ஐஷா சில்க் தரும் மெகா சேல். பெருந்தொகை புதிய வரவுகள் அனைத்து 30% முதல் 50% தள்ளுபடியில் July 31 முதல் August 3 வரை. சாரீஸ், சல்வார், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 50% கழிவில் இந்த 4 நாட்கள் மட்டுமே. பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, 2 T-shirts $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. 21-40 மோனி சைட் Finch, 416-298-6116. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: தமிழில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0. பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலய 25வது ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா August 6-7-8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக August 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி, மயில் நாட்டியம், 20-க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416-471-0255
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 642-1775.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் டாட் சிஏ, 905-417-6069.
6: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 2 மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம். அதே நேரம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணுகின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இனிமையான வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வளமையான நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்க போன்றீர்கள். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பொழுதிலே சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி நேர்களே. தொடர்ந்து 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம் தமிழா தமிழாவிலே. அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது நவரச கவியரங்கம் 8:00 9:00. 9:00 10:30 திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் 9:30 சிறுவர்கள் இணைந்து கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து பெரியவர்கள் இணைந்து சிறப்பிக்கப் போகின்றீர்கள். என்ன அதிகாரம் என்று பெரியவர்களுக்கானது என்பதனை அடுத்த மணிப்பொழுதிலே உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம்.

நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு. தோணிகள் வரும் ஒரு மாலை இசை தொகுப்பிலிருந்து கல்பனா பாடிய பாடல் கேட்டீர்கள். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 21 பாகையாக இருக்கின்றது. இன்று மழைக்குரிய ஒரு நாளாக தென்படுகின்றது. இன்று பகல் பொழுது வெப்பநிலை 23 பாகை வரைக்கும் உயர்ச்சி அடைய போன்றது. மாலை பொழுதிலேயும் வெப்பநிலையானது 16 பாகை வரை வீழ்ச்சி அடையும். நாளைய நாளில் அதி கூடிய வெப்பநிலையாக 26 பாகையும் அதி குறைந்த வெப்பநிலையாக 16 பாகையும் உணரப்படும். இப்பொழுது காற்று மணித்தியாலத்துக்கு 12 கிலோமீட்டர் வேகத்திலே வடகிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு 8 மணி வரைக்கும் நேயர்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து வருகின்றது மறுமலர்ச்சி திரைப்பட பாடல்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. அடுத்த முதலாவது நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
1: இன்னைய காலை வணக்கம் ரவிபாலா, எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம் ஜோதி,
1: என்ன பாடல் வேண்டும்?
2: ஞாயிற்றுக்கிழமை பொழுது விடுகிற நேரம் முருகண்ட பாட்டு ஒன்று கப்பும் கண்ணகர்ணையில இருந்து அறுபடை வீடு கொண்ட முருகன் அந்த பாடம் தாங்க.
1: தாயகத்தில இந்த முருகன் ஆலயம் செல்வீர்கள் அதிகமா?
2: நல்லூர் தான், நான் நல்லூர் என்னுடைய இஷ்ட தெய்வம்.
1: நல்லூருக்கு போவீங்க? சுப்பிரமணியன் என்ற ஒரு நாய்க்குட்டி எல்லாரையும் அழைத்து கொண்டு போனதை படம் பார்க்க கூடியதா இருந்து,
2: ஆனாலும் மனிதனின் வாழ்வை கூட பாதிச்சு போடுவோம் அந்த சுப்பிரமணியம் தால. அதாலும் பரவாயில்ல, முருகன் எல்லாரையும் காப்பாற்றட்டும். அதை விட இந்த இந்த மாதம் இன்னொரு ரெண்டு கிழமையில முருகனின் கொடி, நல்லூர் முருகனின் கொடி
1: வரப்போகுது. நாட்கள் திருவிழா அப்படி இல்லையா?
2: 25 நாட்கள்.
1: ஆமா, போறீங்களா?
2: இல்ல, போக எனக்கு என்னுடைய நிலைமை சரியில்லை, போறேன்னு தான் இருந்தான். முருகன் அருள் செய்தால் நான் போவன் கட்டாயம், இடையிலேயாவது போவன் நான் சுகமாக இருந்தால்.
1: சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
2: நன்றி ஜோதி, நன்றி.
1: கவலை எதுவும் வேணா, எல்லா நாட்டுல இருந்தும் எல்லா நாடுகள்ல இருந்தும் போவார்கள் பக்தர்கள்.
2: ஆமா, 25 மாதங்களும் நல்லூர் முழுக்க யாழே விசேஷமாக
1: இருக்கும்,
2: புனிதமாக புனிதமாக நடக்கும் இந்த 25 நாளும். அதை விட ஒரு யாழ் பொறுத்தவரையில நல்லூர் எல்லா முருகன் கோயில்களும் கொடி வரும் பெரும்பாலும். எங்கள் அயல் முருகனும் கொடி வரி முடிஞ்சு தேரும் ஓடிட்டது, கொடி இறக்கியாச்சு, இப்ப நல்லூர் முருகன்.
1: மிக்க நன்றி ரவிபாலா, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி ஜோதி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.

வெறும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின்

0: தமிழ் எச்டியின் விடியல்.
1: நேரம் இப்பொழுது காலை 6:22 தமிழ தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல், தொடர்ந்து நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து வருகின்ற பாடலை SPB அவர்கள் பாடியிருக்கின்றார்.

நேரம் இப்பொழுது 6:28 தமிழ தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியிலே 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். நித்திரையாக எழுந்து எல்லாரும் பாடல் கேட்கணும் இல்லையா? தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்தி விடுகின்றோம். 416-6446-2222 என்பது நமது கலையக தொலைபேசி இலக்கம். தொடர்ந்து உங்களுக்காக கவிஞர் வாலியின் வரிகளிலே ஆத்மா திரைப்படத்திலிருந்து பாடல் வருகின்றது.

0: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. அடுத்த நேரே இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கங்கள் சூரிய அவர்களே. நலமா இருக்கீங்களா தியாகராஜா?
0: நலமாக இருக்கின்றேன் தியாகராஜா அவர்களே. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நாங்கள் அனைவரும் நலம். அது போல நீங்கள் அனைவரும் நலம் இருக்க இல்லாமல்ல இறைவனை அதிகாலையிலே பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்து ஒரு பாடல் மயங்கினேன் உன்னை விரும்பினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. ஒரு நல்ல ஒரு பாடல் தான் கேட்போம் காலையிலே. உங்களுக்கு தான் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லணும். காலையிலே வந்து எங்களுக்காக இந்த பாடல் எல்லாம் தந்துருக்கும் எங்கள் சோதியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் மீண்டும் சந்திப்போமாமா.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றிகள். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஜெயச்சந்திரனோடு பி சுசிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் அந்த பாடல். இன்று திருக்குறள் நிகழ்ச்சியிலே நாங்கள் என்ன அதிகாரம் பேச போகின்றோம் என்று யோசிப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் காமத்து பாலையிலே 123 அதிகாரமாகிய பொழுது கண்டு இறங்கல் என்ற அதிகாரம் குறித்து நாங்கள் பேசி பார்க்கலாம். அதற்காக நாங்கள் வாழ்வியலோடு இணைத்து ஒரு தலைப்பையும் உங்களுக்கு அந்த பொழுதிலே வழங்க இருக்கின்றோம். அந்த தலைப்பில் நீங்கள் பேச போகிறீங்க. அதே நேரம் உங்களுக்கு குரல் பாக்கள் இதிலிருந்து எடுத்து கூற விரும்பினால் நிச்சயமாக சொன்னால் என்னும் சிறப்பு, இல்லாது விட்டாலும் நீங்கள் பொதுவாகவும் பேசிக்கொள்ளலாம். 123 அதிகாரமாகிய பொழுது கண்டு இறங்கல் ஒரு தலைவியினுடைய தவிப்பை கூறுகின்ற ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் அமைந்திருக்கின்றது.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: மருத்துவ குறிப்பு ஆரோக்கியம் வழங்குகின்றார் குடும்ப நல மருத்துவர் மருத்துவர் மகாதேவன்.
1: உங்கள் அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ நீங்கள் உங்களை அறியாமலே அடிக்கடி எரிந்து விழுகிறீர்களா? எரிச்சல் ஏற்படுகின்றதா? சின்ன விஷயங்கள் கூட பெரிதாக்கப்பட்டு அவற்றின் மேல் கோபம் அடிக்கடி உங்களுக்கு வருகின்றதா? உங்களுக்கு மன அழுத்த நோய் இருப்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம். சாதாரண விஷயத்திற்கே எரிந்து விழுந்து அதை பெரிதுபடுத்தி அதனால் பல பாதிப்புகளுக்கு உள்ளாகலாம். பின்னர் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது இதை ஏன் இப்படி செய்தேன் என்று கூட பல பேர் யோசிக்கலாம். இது உங்கள் பிழை அல்ல, மன அழுத்தம் அதாவது டிப்ரெஷனின் ஆரம்ப அறிகுறியாக இது இருக்கலாம். குறிப்பாக மேலை நாட்டில் வாழும் நாங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். வேலைத்தளத்திலாகட்டும் வீட்டிலாகட்டும் பலவிதமான அழுத்தங்கள் நம்மேல் பிரயோகிக்கப்படுகின்றன. இந்த அழுத்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் மன அழுத்த நோயாக வெளிப்பட வாய்ப்பிருக்கின்றது. ஆகையால் அடிக்கடி எரிச்சல் வருகின்றதா, அடிக்கடி கோபம் வருகின்றதா? நிச்சயமாக மன அழுத்தத்தின் ஆரம்ப அறிகுறியாக இது இருக்கலாம். உடனே உங்களது குடும்ப நல மருத்துவரிடம் ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள்.
0: மருத்துவ குறிப்பு கேட்டீர்கள். வழங்கியவர் குடும்ப நல மருத்துவர் மகாதேவன். கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0079.

0: 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நேரம் இப்பொழுது 6:49. அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்
3: இனிய கால வணக்கம் ஜோதி. கோதாஸ் கேக்குறேன், நலமா இருக்கிறீங்களா?
2: நலமாக இருக்கின்றேன் கோதாஸ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமா இருக்கிறேன், நன்றி.
2: நல்லது, உங்களை வரவேற்கிறேன். என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
3: சரணாலயம் என்ற படத்துல இருந்து. நெடுநாளாகையொன்று எந்த நெஞ்சிலில் உதித்ததுண்டு, அது நேரடியாக சொல்ல நான் நாணமில்லாதவளல்ல.
2: எப்படி அதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. சிறப்பு, சிறப்பான வரிகளை கொண்டு ஒரு பாடல் வர போன்றது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
3: நன்றி ஜோதி, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடையில் நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடையில் நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணித்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
3: நேரம் இப்பொழுது 7:01. கொழும்பு துறைமுகத்திற்கு மேற்கே சுமார் 17 கடல் மைல் தொலைவில் வர்த்தக கப்பல் ஒன்றிலிருந்து 17 வெற்றுக் கொள்கலன்கள் கடலில் விழுந்து மிதந்து வருவதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காவிரி நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி August 7 சென்னையில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன. புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. கூட்டத்தில் சீமான், திவேல் முருகன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். வெஸ்ட்ஜெட் விமான நிலையத்தில் பணிப்பெண்களின் வேலை நிறுத்தத்திற்கான காலக்கெடு நெருங்கும் நிலையில் நேற்று மாலை வரை மொத்தம் 276 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் வெடிபொருட்களுடன் நுழைய முயன்ற பெண், பாதுகாப்பு அதிகாரி மற்றும் வாடிக்கையாளர் ஒருவர் உள்ளிட்ட மூவர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு குழு தெரிவித்துள்ளது.
1: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழா தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல்
0: உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். அதனை தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த தலைப்பில் ஒரு கவிதை வழங்கக்கூடிய நவரச கவியரங்கம் இடம்பெற இருக்கின்றது. அது 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும், 9 மணியில் இருந்து 10:30 வரைக்கும் திருக்குறள் எனும் திருவிளக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கப் போகின்றோம். உங்களுடைய பிள்ளைகளையும் நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்ளலாம். நேர்களே 9 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் திருக்குறள் மட்டுமல்ல, தமிழ் மொழி சார்ந்து இயல் இசை நாடகமாக அவர்கள் எந்த ஒரு வடிவத்தையும் எடுத்து வரலாம் என்பதனையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து 123வது அதிகாரமாகிய பொழுது கண்டு இரங்கல் என்ற அதிகாரம், அதிலேயெல்லாம் திருவள்ளுவர் பெருமான் என்ன சொல்லி இருக்கின்றார் என்பது குறித்து நாங்கள் அறத்துப்பால் பொருட்பால் அதிகமாக எல்லாமே ஓரளவுக்கு பேசி இருக்கின்றோம். காமத்துப்பாலில் பேசுறதுக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே 123வது அதிகாரம் காமத்துப்பாலில் இருந்து பேசி பார்க்கலாம். அதற்கு என்ன தலைப்பு என்பதனை உங்களுக்கு நான் அடுத்த மணி பொழுதுக்கு முன்னர் அறிய தருவேன். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் தமிழே, காலை வணக்கம். சிவலிங்கம், எப்படி, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் சிவலிங்கம் ஐயா. இப்ப சொல்லுங்க, எப்படி போச்சது உங்களுடைய இலங்கை பயணம்?
2: பரவாயில்லம்மா, நல்லா
0: போனேன். இலங்கையின் எந்த பகுதிக்கு சென்றீர்கள்?
2: நுவரெலியாவுக்கு போனேன்.
0: நுவரெலியாவுக்கு போனீங்க, அங்கதான் தங்கினீங்களா?
2: ஆமாம்மா, ஒரு ரெண்டு நாள்.
0: போக்குவரத்து பிரச்சனையாக இருக்குது. சரி சரி. நுவரெலியாவுடைய நின்றுட்டு வந்துட்டீங்க?
2: வேற யாழ்ப்பாணம் போனேன். யாழ்ப்பாணத்துல ஒரு 3 நாள் இருந்தேன்.
0: நின்றுட்டு வந்தீங்க? இது எத்தனை வருடங்களின் பின்னர் போனீங்க?
2: இப்ப 4 வருஷத்துக்கு போனேன்.
0: ஆஹா, சரி சரி. அம்மா அவர்களோடு போனீங்களா?
2: இல்ல, நானும் பேரனும் போனேன்.
0: நீங்களும் பேர பிள்ளையும் போனீங்க?
2: ஆமா.
0: பெரிய பேரன்? சரி. அப்ப சரி, சிறப்பு, மகிழ்ச்சியாக வந்திருப்பீங்க. எல்லாரையும் பார்த்து, சொந்தம் நட்பு, உங்களோட பழைய நண்பர்கள் எல்லாரையும் பார்த்தீங்களா?
2: எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா மறந்துட்டு வந்துட்டேன்.
0: சந்தோஷம், எப்படிதான் இருக்கிறீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நண்பர்களா அல்லது வேற வளர்ந்த பிறகு நண்பர்களாக?
2: இல்ல, கடையில நாங்க எல்லாம் சேல்ஸ்மேனா இருந்தோம்மா.
0: எப்படி
2: கடையில இருந்தோம்மா?
0: கடையில வர்க் பண்ணீங்களா?
2: ஓ, கம்பெனில இருந்தேன். அந்த கம்பெனில
0: எங்க? கிளம்பிலையான்னு?
2: கொழும்புலம்மா.
0: கிளம்பில? கிளம்பில எங்க?
2: கொழும்பு ரத்னம்.
0: ஆஹா, சரி சரி, நல்லது நல்லது. அப்ப ஐயா பெரிய ஆள்
2: தான்.
0: ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுதான். சிங்களம் எல்லாம் பேசுவீங்களா?
2: சிங்களம் எல்லாம் நல்லா பேசுவேன்.
0: நல்லா பேசுவீங்க. அப்ப உங்களோட நாங்க சிங்களத்துல கதைக்கவா? சரி, என்ன பாடல் வேண்டும் இப்பொழுது?
2: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தமிழனே, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: ஆவி பறக்க எல்லாரும் டீ குடிச்சிட்டு அப்படியே இருக்கக்கூடாது, சேமாரில் பாட்டு கேட்கணும் இல்லையா? 8 மணி வரைக்கும் பாட்டு கேட்கலாம். அழைப்பில் காத்திருக்கின்ற நேயர்களுக்கு நன்றி. விஎம் மகாலிங்கம் குழுவினர் பாடிய பாடல் டிமான் பாடலுக்கு இசையமைத்திருந்தார். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? வேலைக்கு போய்
2: கொண்டிருக்கிறீங்களா?
1: மகிழ்ச்சியாக செல்லட்டும். இன்றைய நாள் என்ன பாடல் வேண்டும் குயின்சன் உங்களுக்கு?
2: நன்றி. 24 திரைப்படத்தில் இருந்து காலமேன் காதலி.
1: காலத்தை நேசிக்க வேண்டும்.
2: காலம் அழியான டிசைட் பண்றது. அப்ப
1: காலம் பொன்னானது. என்ன
2: பொன்னானது?
1: நன்றி. அதுதான் வயசு. சரி, மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். ஆம் நேர்களே, இன்று திருக்குறள் பெரியவர்களுக்கான திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே என்ன தலைப்பிலே பேச போறீங்கன்னு சொன்னால், மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நாங்கள் ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் ஒவ்வொரு தலைப்பினை அமைத்து கொண்டு அதிலே வாழ்வியலோடு ஒப்பிட்டு அதனை பேசுவது வழமை. இன்றைய தினம் 123 அதிகாரம் ஆகிய பொழுது கண்டு இறங்குதல். பொழுது என்றால் ஒரு மாலை பொழுது வந்ததும் அது மனதுக்குள்ளேயே அந்த ஒரு காதல் உணர்வை கொடுக்கின்ற ஒரு உயிர் கொல்லும் ஒரு காலமாக இருக்கக்கூடியது என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. அதனை நீங்கள் கூட உணர்ந்திருக்கலாம். ஒரு பிரிவு காலத்தின் பொழுது அந்த தலைவியை எப்படி அந்த மாலை நேரம் வாட்டுகின்றது, வேதனை கொள்ள வைக்கின்றது என்பதனை திருவள்ளுவர் சொல்கின்றார். அதிலே நாங்கள், அது ஒரு புறம் இருக்க, நாங்கள் பேச போன்ற தலைப்பு காதலுக்குள்ளே ஒருவருடைய உணர்வுக்கு மற்றவர் கொடுக்கும் மதிப்பு, அதனுடைய முக்கியத்துவம் அவசியம் குறித்து நாங்கள் பேச போன்றோம். உணர்வுக்கு மதிப்பளிக்காத பட்சத்தில் என்ன எல்லாம் நடக்கும்? ஆகவே உணர்வுகளுக்கு மதிப்பளித்தல் என்பது மிக மிக முக்கியமானது. அது ஒவ்வொரு மட்டங்களிலும் பார்க்கலாம். இருந்தாலும் நாங்கள் இன்று காதலுக்குள்ளே என்ற தலைப்பில் பேசி பார்க்கலாம். அது திருமணத்தின் முன்போ திருமணத்தின் பின்போ எதுவாக இருந்தாலும் காதல் தானே. திருமணத்தின் முன்பு மட்டும்தான் காதல், பின்பு காதல் இல்லை என்று இல்லை தானே. ஆகவே இரண்டு காலப்பகுதியிலையும் ஒருவருடைய உணர்வுக்கு மற்றவர் கொடுக்கின்ற அந்த மரியாதை, அந்த மதிப்பு, அது எவ்வளவுக்கு முக்கியமானது என்பதை பேசி பார்க்கலாம்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: Everything okay? No problem. Dijinam.
5: Bar kalamu closing da. Tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155.
6: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
6: சரி சரி.

0: நான்கு என்ற திரைப்படத்திலிருந்து பெனிடியால் குழுவினர் பாடிய பாடல். பாடலுக்கு அரகுமானி இசையமைத்திருந்தார். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம். பேச வேணும். வணக்கம்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
4: நேரம் இப்பொழுது 7:27 நிமிடம். நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழா நிகழ்ச்சியிலே மனதின் ராகங்களோடு இணைந்திருக்கிறீங்க. உங்க மனசுல இருக்கிற ராகம் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னும் அரை மணி பொழுது இருக்கின்றது உங்களுக்கு பிடித்த பாடலோடு நீங்க இணைந்து சிறப்பிப்பதற்கு. அடுத்த நேயரை சந்திக்க முன்னர் இப்பொழுது சங்கத்தமிழையும் நாங்கள் ஒலிக்க வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே சங்க இலக்கியங்களுள் ஒன்றாகிய காலை பொழுதுனாலே தமிழ் ஒலிப்பது சிறப்பு இல்லையா? சரி, அந்த வகையில் காலை பொழுதிலே இந்த குறுந்தொகை, அது ஒரு அற்புதமான காதல் சுரங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அகத்திணை இலக்கியம். அந்த இலக்கியத்தில் இருந்து ஒரு சமையல் அறையிலே அந்த காதல் எப்படி வளர்கின்றது என்பதனை நாங்கள் கேட்க போகின்றோம். மிக அற்புதமான ஒரு செய்யுள், அதை முன்னரும் கேட்டிருப்பீங்க என்று நம்புகின்றேன். ஒரு சமையலறை காதல், நீங்க கூட சமையலறை காதல், சமையலறை எப்படி இருக்கின்றது என்று சொல்லி கேட்போம். அந்த செய்யுள் என்ன சொல்ல வருகின்றது?
5: முல்லை திணையிலே பெரும்புலவர் கூடலூர் கிளார் அவர்கள் எழுதிய குறுந்தொகை செய்யுளிது. முளிதயிர் பிசைந்த காந்தள் மெல்விரல் கழுவுரு கலிங்கம் களாது உடி குவளை உண்கண் குய்புகை கழும தான் துளந்து அட்ட தீம்புளிப்பாக இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒழ்நுதல் முகனே. முளிதயிர் பிசைந்த காந்தள் மெல் விரல் கழுவுரு கலிங்கம் களாது உடி குவளை உண்கண் குய்புகை கழும தான் துளந்து அட்ட தீம்புளிப்பாக இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதில் மகிழ்ந்தன்று ஒழ்நுதல் முகனே. அவள் அப்பொழுதுதான் திருமணமாகி வந்திருக்கின்றாள். அவனுக்கு நல்ல உணவு தயாரிக்க வேண்டும் என்று அவளுக்கு ஆசை, மிகுந்த ஆசை. புதுப்பெண் அல்லவா, உணவு தயாரித்து அவளுக்கு பழக்கமே இல்லை. நல்ல சேலை ஒன்றை உடுத்திக் கொண்டு சமையலை ஆரம்பிக்கின்றாள். அடுப்பில் ஏதோ கொதித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்குள் தயிர் சாதம் செய்து விடலாம் என்று தயிர் சாதம் பிசைந்து கொண்டிருக்கின்றாள். அந்த நேரத்திலே அடுப்பில் வைத்த உணவு கொதித்து விட்டது. தயிர் சாதம் பிசைந்த கைகள் உடனே கை கழுவி விட்டு ஓடிவர நேரம் இல்லாமல் கையை அப்படியே அந்த நல்ல சேலையில் துடைத்துக் கொள்கின்றாள். அடுப்பில் இருந்த உணவை கவனிக்கின்றாள். புகை அவளது கண்களுள் படர்கின்றது. நெற்றியிலே வழிகின்ற வியர்வையை தன் கைகளால் துடைத்துக் கொள்கின்றாள். உணவு தயாராகிவிட்டது. கணவனும் வந்து விட்டான். உணவு பரிமாறுகின்றாள். மனைவியை பார்க்கின்றான் கணவன். சற்றே கலைந்து போன தலைமுடி, தயிர் படிந்த சேலை தலைப்பு, புகைப்படிந்த முகம் இருந்தும் தன் கணவனுக்கு உணவு சமைத்து விட்டேன் என்று மட்டற்ற மகிழ்ச்சியால் உண்டான காதல். அவனுக்கும் மனதில் காதல் பொங்குகின்றது. உன் சமையல் மிக அருமையாக இருக்கின்றது என்றான். அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவளுடைய முகம் பிரகாசமாக மாறிவிடுகின்றது. அந்த சமையலறையில் பொங்கி வழிகின்றது காதல். இதுதான் அன்னை தமிழின் அழகு கோலம். முல்லை திணை.

0: நேரம் இப்பொழுது 7:35 தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஜோதி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க பிரேமா?
1: நான் நலமா இருக்கேன் நன்றி ஜோதி. உங்களுக்கு
0: இன்னைக்கு
1: கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் போறேன். விசேஷமா ஒன்றும் பிளான் பண்ணிக்கல. பட் இன்னைக்கு விடுமுறை தானே, அதனால கொஞ்சம் நன்னா ஏதாவது சமைக்கிறது, அப்புறம் கொஞ்சம் பாட்டு கட்டுக்கிறது, அது மாதிரி
0: தான் முடிவு எடுத்துட்டீங்க.
1: வானொலி எப்போதும் ஒன்னா இருக்கும் ஜோதி, எப்போதும் கேட்கறது ரொம்ப சந்தோஷம்.
0: இப்பொழுது வானொலியில நாம பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்க பிடிக்குமா, அல்லது பாடல் மட்டும் இவங்கட தொல்ல வேண்டாம் பாட்டு மட்டும் கேட்டா போதும் அப்படின்னு?
1: எப்படி இல்லை, எனக்கு பாக்கி எல்லாரும் பேசுறது ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். அது ஆமா, எல்லாருக்களும் பேசுறது ரொம்ப நல்லா பேசுறா. நம்ம நேர்கள் எல்லாரும் பதில் கேட்கறதுக்கும் சந்தோஷமா இருக்கு ஜோதி. ஆமா எனக்கு ஜமுனா ராணி பாடின ஒரு பாட்டு வேணும் ஜோதி. அவர் இப்பதான் 2-3 காலமாயிட்டார் அவரோட. ஆமாம், அப்ப அவர் அந்த குங்கும பூவே குஞ்சிபுறாவேன்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு இல்லையா, சந்திரபாபு கூட மரகதம் திருப்பிடுதல், அது வைக்கிறலாம்.
0: கண்டிப்பா பாடல் வர போன்றது உங்களுக்கு அதிகமா இந்த கால பகுதியில வந்த பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: சரி சரி, பாடலை கேட்போம் எல்லோரும். மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி ஜோதி. வணக்கம் உங்களுக்கு.
0: வணக்கம்.

வரலாற்றில் இன்றைய நாள் August 2, 1610 ஹென்றி ஹட்சன் தனது கடற்பயணத்தின் போது இன்றைய ஹட்சன் குடாவை அடைந்தார். 1790 ஐக்கிய அமெரிக்காவில் முதல் தடவையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இடம்பெற்றது. 1798 பிரெஞ்சு புரட்சி போரில் நைல் நதி போரில் பிரித்தானியா வெற்றி பெற்றது. 1870 உலகின் முதலாவது சுரங்க தொடர்ந்து சேவை லண்டனில் ஆரம்பமாகியது. 1903 ஓட்டோமான் பேரரசுக்கு எதிராக மெசடோனியர்கள் கிளர்ச்சி நடத்தினர். இது தோல்வியில் முடிந்தது. 1931 போசித்ரன் இலத்திரனின் எதிர்த்துணிக்கை கார்ல் ஆண்டர்சன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. 1934 அடல்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியின் ஜனாதிபதியானார். வரலாற்றில் இன்றைய நாள்.

0: நேரம் இப்பொழுது 7:53 நிமிடம். தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர்களோடு வணக்கம். நலமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க செல்வகுமார்? அப்படியா, சரி சரி. காலையில எவ்வளவு உற்சாகமாக பேசுறீங்க. சரி, தோட்டத்துக்கு தண்ணீர் ஊத்திட்டீங்களா? எப்படி
1: பானம் பொழிஞ்சிருக்கு தானே, தண்ணி விட தேவையில்லை.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: என்ன பகல மழை என்று கண்டு கொண்டது.
0: ஆகவே உங்களுக்கு மழை பெய்தால் தண்ணீர் ஊற்ற தேவையில்லை தானே?
1: தேவையில்லை, டேங்கிலே தண்ணியை வாங்கிவிடும்.
0: ஆமாம் ஆமாம், நிச்சயமாக.
1: எல்லோருக்கும் நன்மை, மழை
0: எல்லாருக்கும் நன்மை.
1: மழை பெய்யும்
0: கண்டிப்பா, அதனால்தான் மலையை அமிழ்தம் என்றார்கள்.
1: என்ன
0: பாடல் வேண்டும் இப்பொழுது?
1: எனக்கு இப்பொழுது சூரிய வம்சம் படத்துல இருந்து
0: இந்த காலையில் எழுப்பி சலக்கு என்ன நடக்குது வீட்டுல?
1: சலக்கு சலக்கு நடக்குது வீட்டுல,
0: இன்னும் இருக்குதா இடம் வைக்கிறதுக்கு
1: வீட்டுல?
0: கண்டிப்பா, மிக்க நன்றி உங்களுக்கு.
1: எனக்கு
0: சேலை கடை போடலாம். இனி அவ்வளவுக்கு சேலை இருக்குது, கடை ஒண்ணு போடுவோம். அப்ப மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி,
0: வணக்கம்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.com.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD hourly news.
3: நேரம் இப்பொழுது 8:01. 2030 ஆண்டுக்குள் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானத்தை 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கை வர்த்தக அதிகாரிகளுடனான சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் கைது அச்சம் நிலவிய நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் முன்னிலையாகி கையெழுத்திட்டார். முன்னதாக தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரிடம் 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோருக்கு நீதிமன்றம் நிபந்தனை முன்பினை வழங்கியிருந்தது. கனடாவில் HIV தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புதிய புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. கனடா பொது சுகாதார நிறுவனம் வெளியிட்ட தரவுகளின்படி 2024 ஆண்டில் புதிய HIV தொற்றுகள் 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சுமார் 23% அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிப்புற எல்லைகளை பலப்படுத்த வேண்டும் என 22 உறுப்பு நாடுகளும் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன.
1: செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: இந்தியா தமிழ் எச்டியின் விடியல். கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: CMR தமிழ் HD எதிர்காலத்தின் முன்னோடி. 24 மணி நேரமும் உங்களோடு நாங்கள்.
2: நேரம் இப்பொழுது காலை 8:05. மீண்டும் மற்றமோ நவரச கவியரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேயர்களே, ஏற்கனவே இடம்பெற்ற மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். இப்பொழுது முதல் 9 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க கவிதை வழங்க போன்றீர்கள். இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 416-6446-2222. எந்த ஒரு தலைப்பிலும் நல்லதொரு கவிதையை நீங்கள் எடுத்து வரலாம். பார்ப்போம், வளமை போல இணைந்து சிறப்பிப்பீர்கள் என்று நம்புகின்றோம். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 20 இருக்கின்றது. இன்று பகல் பொழுது வெப்பநிலை 23 வரை உயர்ச்சி அடையும். அதே நேரம் இன்று இடியுடன் கூடிய ஒரு மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. நாளைய நாள் சூரிய வெளிச்சமும் முகில் கூட்டமும் இணைந்த நாளாக அமையும். அதே நேரம் நாளை பகல் பொழுது வெப்பநிலை 26 மாலை பொழுதிலே வெப்பநிலையானது 16 உணரப்படும். இப்பொழுது காற்று மணித்தியாலத்துக்கு 10 வேகத்திலே வடக்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. பாடல் ஒன்றை தொடர்ந்து நேயர்களை விரைவாக சந்திக்கப் போகின்றோம்.

0: பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலய 25வது ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா ஆகஸ்ட் 6, 7, 8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி, மயில் நாட்டியம், 20க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416-471-0255. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: நேரம் இவ்வளவு 8:15 உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு 9 வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர், வணக்கம். இனிய காலை வணக்கம் ரவிபாலா, மிக்க நன்றி உங்க வருகைக்கு. ஆமாம், சொல்லுங்க, எப்படி ஆரம்பித்து வைக்க போறீங்க கவியரங்கத்தை?
1: நவரச கவியரங்களை நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு,
0: ஆமாம்,
1: மனிதம் தொலைத்த மனம்.
0: மனிதம் தொலைத்த மனம்,
1: ஆமா, மனத மனத கொஞ்சம் திட்ட போற,
0: திட்ட போறீங்க
1: பொதுவாக அழுக்குள்ள மனங்களை, எல்லா மனங்களையும் இல்ல, அழுக்குள்ள மனங்களை தான் அதைத்தான் திட்ட போறோம். பொதுவா பெரும்பான்மை அழுக்குத்தான் நிறைஞ்சு போயிருக்கு, அதைத்தான் இந்த கவிதை வெளியில கொண்டு போறேன் ஜோதி. எல்லாரும் மனித மனம் பூத்து குழுங்குறதாலதான் மழை கூட விடாம அன்றைக்கெல்லாம் பெய்ய போகுது, அதாலதான் அப்ப கொஞ்சம் இருக்குது இல்லையே என்று இல்ல.
0: அப்படியானவர்கள் இருப்பதனால தான் இன்னும் மழை பொழிகிறது. கண்டிப்பா கண்டிப்பா நல்லவர்கள் இருக்கின்றார்கள். சொல்லுங்க, என்ன கவிதையோடு வந்து அந்த கவிதையை கேட்போம். கடந்த வாரமும் அற்புதமான ஒரு கவியை வழங்கியிருந்தீங்க. தமிழ் சொற்கள் சொற்களை வைத்துக் கொண்டு மிக சிறப்பாக சொல்லன்ற அந்த வார்த்தைக்கு
1: கவிதை சொல்லுதல் அல்லது சொல்லன்றதை வைத்துக் கொண்டு வித்தியாசமான சொற்களை எல்லாம் எடுத்து வந்தேன்.
0: நிச்சயமாக
1: சற்று கனத்த மனத்துடன் மனிதம் தொலைத்த மனம் என்ற ஒரு கவிதை தலைப்ப கொண்டு போறேன் ஜோதி.
0: கண்டிப்பா கண்டிப்பா கேட்போம் சொல்லுங்க ரவிபாலா.
1: மனம் அதன் வழி அசுர படைப்புகள், அதன் வழி இரக்கமில்லா உடைப்புகள். மனம் அதன் வழி அசுர படைப்புகள், கண் வழி இரக்கமில்லா உடைப்புகள். ஆழமறியா மாய அரக்கன், வேடம் போடும் வெஞ்சின நடிகர். தாவும் மந்தியை ஒத்து நிற்பவன், அகத்துட அழுக்கை புறத்தில் மறைப்பான். தாவும் மந்தியை ஒத்து நிற்பான், அகத்துட அழுக்கை புறத்தில் மறைப்பான். விதம் விதமாய் ஆசைகள் உயிர்ப்புடன் எழும்,
0: உங்களுடைய வானொலி ஒலி அளவை
1: குறைக்கிறோம்.
0: நிச்சயமாக அது கேட்கிறது. முதல்ல இருந்து வாசியுங்க,
1: ஏனென்றால்
0: தெளிவாக இல்ல நீங்க சொன்னது.
1: ஜோதி,
0: ஆமாம் ஆமாம், இப்பொழுது சரியாக இருக்கிறது. மனிதம் தொலைத்த மனம் இங்கே கேட்போம். சரியாக இருக்கிறது, பேசுங்கள். சரி சரி, அவர் மறுபடியும் வரட்டும், விளம்பரங்களை தொடர்ந்து சந்திப்போம். சரி, வணக்கம் ரவிபாலா. வணக்கம் வணக்கம், பேசுறது கேட்கிறதா?
1: ஜோதி,
0: ஆமா, இப்பொழுது ஆரம்பிங்க மறுபடியும்.
1: கவிதை தலைப்பு மனிதம் தொலைத்த மனம். மனம் அதன் வழி அசுர படைப்புகள், தன் வழி இரக்கமில்லா உடைப்புகள். ஆழமறியா மாய அரக்கன், வேடம் போடும் வெஞ்சின நடிகன். தாவும் மந்தியை ஒத்து நிற்பவன், அகத்துல அழுக்கை புறத்தில் மறைப்பான். விதம் விதமாய் ஆசைகள் உயிர்ப்புடன், வாலிப வயதில் வக்கிரம் கொள்ளும். காதல் செடி வேர் விட்டு துளிர்க்கும், மண்ணுக்கும் பொண்ணுக்கும் போர் முரசு கொட்டும். காதல் செடி வேர் விட்டு துளிர்க்கும், மண்ணுக்கும் பொண்ணுக்கும் போர் முரசு கொட்டும். காமம் கருவானால் வாழ்வே வாழ்வே சீர்கெடும், காமம் கருவானால் வாழ்வே சீர்கெடும். மோகத்தின் மூர்க்கத்தில் முழுவதும் நாசம், மோகத்தின் மூர்க்கத்தில் முழுவதும் நாசம். நேசம் கூட்டி மோசம் செய்யும், நேசம் கூட்டி மோசம் செய்யும். தன் புகழ் வேண்டி மனிதத்தை அழிக்கும், தன் புகழ் வேண்டி மனிதத்தை அழிக்கும். விடம் கொண்ட நாகம் விரிந்தால் அழிவே. அடுத்தவன் குடியை கருவறுக்க துடிக்கும், அடுத்தவன் குடியை கருவறுக்க துடிக்கும். தனக்கு மட்டும் சுயநலம் வேதமாகும், தனக்கு மட்டும் சுயநலம் வேதமாகும். புறர் திறமைகள் கண்டால், பிறர் திறமைகள் கண்டால் தவித்திடும். அவர் வாழ்வை திட்டங்கள் தீட்டி தகர்த்திடும் கொடுமை. புறர் திறமைகள் கண்டால் தவித்திடும், அவர் வாழ்வை திட்டங்கள் தீட்டி தகர்த்திடும் கொடுமை. மதங்கள் கண்டால் மனிதம் வாழ, மதங்கள் கண்டான் மனிதம் வாழ, மனம் கொண்ட மதம், மனம் கொண்ட மதம் ஆற்றவில்லை இங்கே. ஆற்றெழுந்து மதம் கொண்டு மரணித்தது மனிதம், ஆற்றெழுந்து மதம் கொண்டு மரணித்தது மனிதம். அத்தனையும் போலி, சிக்குண்டவர் விழியில் குருதி கண்ணீர். அத்தனையும் போலி, சிக்குண்டவர் விழியில் குருதி கண்ணீர். விடியும் பொழுது விடையேதும் இன்றி, விடியும் பொழுது விடையேதும் இன்றி நலிந்தவர் மண்ணில் மனதில் ஊளம். உறைந்த மனம் உயிரையும் மாய்க்கும், உறைந்த மனம் உயிரையும் மாய்க்கும், உரம் கொண்ட மனம் உதறியே எழுந்து நிற்கும். அத்தனையும் ஓயும் சிறுநாள் பொழுதில், அத்தனையும் ஓயும் சிறுநாள் பொழுதில் மறையும் காலம் முளைக்கும் ஞானம், மறையும் காலம் முளைக்கும் ஞானம். காலம் தாட்டி கண்கள் திறக்கும், மனதின் ஏக்கம் இதையோ தேடும். திரும்பிய திசையெங்கும் நியாயத்தின் மரண அடி, மனத்தின் ஏக்கம் எதையோ தேடும். திரும்பிய திசையெங்கும் நியாயத்தின் மரண அடி. பிரபஞ்சம் அன்றில் பக்கங்கள் நிரம்பும், பிரபஞ்சம் அன்றில் பக்கங்கள் நிரம்பும். அடிமேல் அடி ஆரத்தழுவை யாருமிலர், அடிமேல் அடி ஆரத்தழுவர் யாருமிலர். தன்வினை ஒரு கால் தனக்கே அறுவடை, தன்வினை ஒரு கால் தனக்கே அறுவடை. மனமே மாறிவிடு, மனமே மாறிவிடு. மதமடக்கி இருள் நீக்கி, மதமடக்கி இருள் நீக்கி, மும்மல முற்றாய் மூழ்கி, மும்மல முற்றாய் மூழ்கி, நிர்மலமாகி இறைவன் கொள்ளும் கோயிலாய் புதுக்கோளம் கொண்டு நிறையட்டும் இப்புவியில் மனிதம் இங்கே. இறைவன் கொள்ளும் கோயிலாய் புதுக்கோளம் கொண்டு நிறையட்டும் இப்புவியில் மனிதம் இங்கே. நன்றி ஜோதி.
0: வளமை போல சிறப்பான அற்புதமான ஒரு கவியை வழங்கி இருக்கிறீங்க ரவி பாலா. சரியா சொன்னீங்க, பல விடயங்களை தன் புகழுக்காகவும் உயர்வுக்காகவும் மற்றவர்களை வீழ்த்தவும் வஞ்சனை செய்யவும் இன்றைய உலகம் பல வேளைகளிலே தயங்க மாட்டுது. ஆகவே அப்படியான மனிதர்களை கொண்டிருக்கின்றது இன்றைய உலகு. மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற விடயங்கள். கண்டிப்பா கண்டிப்பா சிறப்பாக சொல்லி இருக்கிறீங்க. உண்மையில் எப்படி சொல்றது, மனிதம் இன்று தொலைந்தது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அந்த ஒரு பரந்த பார்வை நம்முடைய தமிழ் மக்களிடம் ஆரம்ப காலத்தில் இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வந்து கொண்டு இன்றைக்கே நானும் எனது குடும்பம் என் வளர்ச்சி என் குடும்பத்தின் வளர்ச்சி என்ற ஒரு குறுகிய ஒரு வித சுயநல கூட்டுக்குள்ளே வந்துள்ளது என்று
1: தான். அந்த சுயநலம் தான் எங்களோட வலதுல வேதமா போயிட்டு ஜோதி. அதுதான் தெரிஞ்சது, அதை அதை நாங்கள் கொண்டுட்டோம். இவ்வளவெல்லாம் எத்தனை இலக்கியங்கள் எத்தனை புத்தகங்கள் வந்து எங்களை வேலை நடத்த பாக்குது, அவற்றையெல்லாம் நாங்கள் கைக்கொள்றதா இல்ல படிக்கிறோம், கண்கொண்டு காழ்றோம். ஆனால் அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில அதை வேதமா கொள்றீங்க. நாங்கள் எங்களுடைய வேதமா மாறி இருக்கிறது சுயநலம் தான், அது எனக்கும் தான் மாற்ற வேண்டும்.
0: எல்லாருமே மாற்ற வேண்டும் கண்டிப்பா. மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு எப்படி சொல்றது, கண்டும் காணாத மாதிரி கடந்து செல்லும் மனிதர்கள் என்று பலர் இருக்கின்றார்கள். எவ்வளவு துன்பத்தால் துடித்தாலும் அதுக்கான ஒரு ஆறுதலோ ஒத்தாசையோ இல்லாம காணாத மாதிரி போகக்கூடிய மனிதர்களை நாங்க நாளாந்தம் பார்க்கின்றோம் இல்லையா வாழ்க்கையிலே.
1: ஆமாம், அது அது துப்புரவாக இல்லை என்று சொல்லலா ஜோதி. உண்மையின் அன்பும் உறைந்த பணியின் வடிவத்திலே போய் இருக்கு ஜோதி. ஐஸ்கட்டியா போச்சுது, உறைந்து போயிட்டது. அது ஒரு சூரிய வடிவில் வந்தா தான் அத்தனை உருகி மனங்கள் எல்லாம் மும்மல மகன்று எழுந்து நிற்கும். அதைத்தான் உலகமே எதிர்பார்க்குது. இப்ப உலகத்தின் நடப்பு நிலையும் அதுதான். எத்தனையோ பக்கங்கள்ல குருதி கண்ணீர் வடிக்கணும், எத்தனையோ உயிர்கள் மனதின் உவேகத்தினால் ஆணவகத்தினால் எத்தனையோ உயிர்கள் பறிக்கப்படுகிறது. சுயநலம் என்கிற வேதம் தான், குறை ஒன்றும் இல்லை.
0: கண்டிப்பா அதுதான் அடிப்படை காரணமும், பேராசை அந்த மாதிரி விஷயங்களால இன்றைக்கு மனிதம் தொலைந்து போகிறது. மிக்க நன்றி ரவி பாலா. மிக சிறப்பு கவிதை, உங்களுக்கு பாராட்டுகள். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி ஜோதி. நன்றி வாய்ப்புக்கு. நன்றி ஜோதி.
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
5: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
6: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
7: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
6: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
8: வணக்கம், நான் எஸ்எஸ்எல் புஷ்பா ஹேகரன். எங்க 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
9: ஐஷா சில்க் தரும் மெகா சேல் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை அனைத்து 30% முதல் 50% தள்ளுபடியில்
8: விசேடமாக உங்களுக்கு சாரி, சல்வார், பிரைடல் லாங்கா, டிசைனர் லாங்கா, மென்ஸ் சர்வானி, மென்ஸ் குர்தா, ஜுவல் எல்லாமே 50% ஆஃபுக்கு நீங்க இந்த 4 திட்டங்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
9: டென் சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரி ஸ்ரீ சாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஐஷா சில்க்.
10: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
11: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
10: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
11: 416-489-2000. GTA கிரெடிட்.
12: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
13: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: நேரம் இப்பொழுது 8:10. நவரச கவியரங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்த நேரே நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம். இனிய வணக்கம் தீபன். மிகவும் இறைச்சலாக இருக்கிறது, இங்கே உங்களுடைய கவிதையை கொடுங்கள். மிக்க நன்றி உங்களுக்கு அந்த கவிதையை ரசித்திருக்கிறீங்க. மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
14: நன்றி,
0: வணக்கம். ஆமாம், உங்களிடம் கவிதைகள் இருந்தால் மாத்திரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக எல்லாரும் எல்லாருடைய கவிதைகளை ரசிக்கிறீங்க, கேட்குறீங்க, பயன்பெறுகின்றீர்கள். அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதற்கான நன்றியையும் பாராட்டு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஒரு பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. மனோடு சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். இப்பொழுது கீதா அம்மா இணைகின்றார் தமிழ்நாட்டிலிருந்து நம்மோடு. இனிய வணக்கம் கீதா அம்மா.
1: வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேம்மா.
0: நானும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப. என்ன ரெண்டு ரொம்ப கூட போடலாமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நானும் நலமாக இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுலயும், உங்க கவிதை கேட்கறது, உங்க தமிழ் கேட்கறதுல எனக்கு அவ்வளவுக்கு விருப்பம். ஆமா, எப்படி? ஆமா, எப்படி இருக்குது தமிழ்நாடு? என்ன செய்றீங்க அங்கே?
1: தமிழ்நாடு நன்றாக போய்கொண்டிருக்கிறது. நாங்களும் அந்த தமிழ்நாட்டிலே நன்றாக சந்தோஷமாக நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: தமிழோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கவலையே இல்லை, அப்படித்தானே?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அந்த புன்னகை, அந்த எப்படி சொல்றது, உங்க சிரிப்பே சொல்கிறது அவ்வளவுக்கு தமிழோடு நீங்க தமிழை நேசித்து தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி கீதாம்மா. என்ன தலைப்புல இன்று கவி வழங்க போகின்றீர்கள்?
1: நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான, அதாவது சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கவிதை, ஒரு வித்தியாசமாக இருக்கும். எனக்கு அது மனசுல ரொம்ப நாளாவே அது வந்து குத்தப்பட்ட ஒரு ஒரு ஒரு நிகழ்வு, அதை நிகழ்வு அதை வந்து நான் கவிதையாக, நான் வந்து கவிதை என்று சொல்லுவதை விட இரத்தக்கரைகள் படிந்த கவிதையாக நான் இன்றைக்கு
0: உங்களுக்கு கவிதையாக வடித்திருக்கிறீங்க.
1: கவிதையாக கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு ஒரு ஒரு பாலியல் பிஞ்சின் கண்ணீர் கவிதை, அப்படி என்று தலைப்பு வைத்துக் கொள்ளலாம். ஒரு பாலியல் பிஞ்சின் கண்ணீர் கவிதை. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
0: கண்டிப்பா கேட்போம், சொல்லுங்கள்.
1: வாசம் முகர்முன் சுவாசம் அடங்கி போய் துடித்த பிஞ்சுக்களின் கதறல், நீதி கேட்கும் குரல், இரத்த கரைகள் படிந்த வரைகள் வரிகள், இயற்கை இதயத்தை ரணமாக்கிய கவிதை வரிகள், இதோ நீங்களும் கேளுங்கள். என் பூவை யார் கசக்கினார்கள்? நீ கசக்கி விடுவாய் என்று தெரிந்திருந்தால் இன்னும் சுமக்க இறைவனிடம் அவகாசம் கேட்டிருப்பேனே. பொம்மைகளை அணைத்து தூங்க வேண்டிய உன் கைகளை கட்டி வைத்த கயவன் யார்? பட்டாம்பூச்சியை துரத்த சென்ற நீ பாதகன் கையில் அகப்பட்டாயோ? உன் பார்வை ஒளியை யார் திருடி சென்றான்? உன் பௌர்ணமி ஒளியை இருளாக்கியது இரக்கமற்ற மிருகமா? பாவாடை சட்டையிலே பலூன் பறக்கவிட்ட சிறகே, உன் சிறகு ஒடித்த பாதகன் யார்? பிஞ்சு குரல். அம்மா, நான் மலராத மொட்டு, வானத்தின் நிறத்தை வியந்து ரசிக்க தொடங்கிய வயது. அம்மா, உன் மடிதான் என் உலகம் என்று நினைத்தேன். அப்பாவின் விரலோ என் பாதை என்று நம்பினேன். ஆனால் இந்த மொட்டோ இன்று மண்ணுக்குள் சிதைந்து கிடக்கிறது. என் சிரிப்பு அம்மா உனக்கு இன்று கண்ணீராக மாறியிருக்குமே. என் பெயரை அழைக்கும் போது நம் வீட்டின் சுவர்கள் அழுகின்றதோ? நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என்னை மலர விடாமல் மொட்டிலே உதிர்த்து விட்டார்கள்? என் காலடி சுவடுகளை என் அம்மா நீ இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறாயா? கள்ளிப்பால் கிளவியிடம் போராடி மீட்டாயே அம்மா. ஏனம்மா இந்த காம கொடூரனுக்கு மட்டும் போராட முடியாமல் தோற்று விட்டாயோ? இரு அம்மா, நீதி தேவதையிடம் நான் நீதி கேட்கிறேன். நீதி தேவதையே, நானும் நீதி கேட்டு கதறுகிறேன். எனக்காக அல்ல, வேறொரு மலரும் மொட்டுக்காக. உன் கண்களை கட்டி ஏன் கட்டியிருக்கிறார்கள்? என் கண்ணீர் துளிகள் உன் தராசிலே அளவிடப்படவில்லையோ? நான் தேடி வந்தது பாதுகாப்பான உலகம் தவிர நான் செய்த தவறென்ன? நான் பெற்ற பரிசோ மௌன இருள். என் அம்மாவின் மார்பில் இன்று பால் சுரக்கவில்லை, கண்ணீர் சுரக்கிறது. நீதி அரசியே, என் தீர்ப்பை எழுதி எனக்கென்ன இனி பயன்? நான் திரும்பி வந்துவிடப் போகிறேனோ? நாளை மலர போராடும் ஒவ்வொரு மொட்டிற்காகவும் உன் தண்டனை சட்டத்தை கடுமையாக்கிடு. குற்றத்தின் கை அஞ்சட்டும், ஒரு குழந்தையை காப்பாற்றிடு. இதுவே என் ஆன்மாவுக்கு கிடைக்கும் உண்மையான நீதி. நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன் கீத்துக்குட்டி.
0: கீத்துக்குட்டி இந்த மாதிரி அழலாமா? சிறப்பாக அந்த கவிதையை கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த கவிதையை ஒப்புவித்த விதம், வார்த்தைகள் எல்லாமே மிக அழகு கீதாம்மா. அந்த மிக எப்படி சொல்றது, நிச்சயமாக ஒரு சமூக விழிப்புணர்வு கவிதை எழுதியிருக்கிறீங்க. பட்டாம்பூச்சி யை துரத்தி சென்று உன் சிறகுகள் ஒடிந்தது யாராலே? கண்டிப்பாக அந்த மாதிரி பாலியல் துஷ்பிரயோகம் என்பது சிறுமிகளையும் விட்டு வைக்கவில்லை. அது குறித்து வேறு என்ன உங்க சமூகம் சார்ந்து ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா சொல்லுங்க.
1: கண்டிப்பாமா, அந்த சிறு பிள்ளைகளுடைய பாலியல் வன்கொடுமை என்பது யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துக்கமான செய்திதான். இது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே வருகிறதே தவிர இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிரந்தரமாக இன்னும் கிடைத்ததாக தெரியவில்லை. ஒரு குழந்தை கற்பழிக்கப்பட்டு அது கொலை செய்யப்படுகிறது, அதனுடைய செய்தி ஓரிரு நாட்களிலே மறைந்து விடுகிறது, மற்றொரு செய்தி அதை விடும் கொடூரமாக நாம் கேட்கிறோம். இப்படியே நாட்கள் கடந்து கொண்டு செல்கிறதே தவிர இதற்கு ஒரு தீர்வு என்பதே கிடையாதது போல் தோன்றுகிறது. என் மனம் யோசிக்கிறது, நீதி தேவதையின் சட்டம் என்பது கடுமையாக அந்த சட்டம் வந்து கொடுத்திருந்தால் இந்த குற்றங்கள் பட்டிருக்கலாமோ என்று எனக்கு ஒரு சிந்தனை தோன்றுகிறது. சட்டங்கள் மிக மிக கடுமையாக கொடுக்க வேண்டும். குற்றம் செய்தவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கின்ற பொழுது அப்பொழுதே அந்த தண்டனையை நிறைவேற்றி விட வேண்டும். அப்பொழுது இந்த தவறுகள் குறையும் என்று என்னுடைய ஆதங்கம் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்கிறேன் அம்மா.
0: நிச்சயமாக நிச்சயமாக, சரியா சொன்னீங்க. ஆமாம், சட்டம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். மிக்க நன்றி கீதாம்மா. அந்த கவிதை மிக ஒரு விழிப்புணர்வாக ஒரு சமூகத்துக்கு வேண்டப்பட்ட ஒரு அற்புதமான கருப்பொருளிலே அந்த கவி வழங்கி இருக்கிறீங்க. மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.
1: நன்றி நன்றி அம்மா, நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம். இந்த மாதிரி சமூகத்துக்கான ஒரு கவிதைகளை வெவ்வேறு கருப்பொருளே சமூக கலைகளை பார்த்து பார்த்து நீங்க கவி வடியுங்கள், கவிதைகளை உருவாக்குங்கள். நிச்சயமாக அது சமூகம் விழிப்புறவும் சமூகம் சீர்திருந்தவும் உங்களுடைய வரிகள் பயன்படட்டும், கண்டிப்பா மாற்றங்களை உருவாக்கட்டும். மிக்க நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி நன்றி அம்மா, மிக்க நன்றி, மிக்க நன்றி,
0: மிக்க நன்றி உங்களுக்கு.
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 4162400078 4162400078 தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
3: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில்

அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே. உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே. உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

நேரம் இப்பொழுது 8:46. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இணைந்து சிறப்பித்த நேயர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு கவி எனது வரிகளில் ஒரு கவிதையை வழங்கி கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். உனக்காக வரைகிறேன் என்ற தலைப்பிலே என்னவாக இருக்கும் என்று யோசித்து பயந்து விடாதீங்க. பார்க்கலாம் எப்படி அதனுடைய புரிதல் அந்த முடிவு நிறைவு பகுதியாக இருக்கும். நிச்சயமாக அது உங்களுக்காக உனக்காக வரைகிறேன். ஏன் இப்படி செய்கின்றாய்? நினைவுகளாய் நித்தம் வந்து முட்டி மோதுகின்றாய். ஏன் இப்படி செய்கின்றாய்? நினைவுகளாய் நித்தம் வந்து முட்டி மோதுகின்றாய். தனியே போட்டு என்னை வாட்டி வதைக்கின்றாய். நாளும் பொழுதும் துடியாய் துடிக்க வைக்கின்றாய். உன் ஞாபகங்களை என்னிலிருந்து அழிக்க முடியவில்லை. உன் ஞாபகங்களை என்னிலிருந்து அழிக்க முடியவில்லை. அழிக்க நான் விரும்பவும் இல்லை. சுகமான ஒரு சுமையாக உன்னை சுமக்கிறேன். என்னை உனக்கே அர்ப்பணிக்கின்றேன். உன் ஞாபகங்களை அழிக்க முடியவில்லை. அழிக்க நான் விரும்பவும் இல்லை. சுகமான ஒரு சுமையாக உன்னை சுமக்கிறேன். என்னை உனக்கே அர்ப்பணிக்கின்றேன். உன்னுள் நான் உலவிய அந்த நாட்களை எண்ணி எண்ணி அழுகிறேன். வலிக்கிறது. உன்னுள் நான் உலவிய அந்த நாட்களை எண்ணி எண்ணி அழுகிறேன். வலிக்கிறது. என் உயிரெல்லாம் வலிக்கிறது. யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் ஆற்றிலே என் ஆன்மா. என் ஜீவன் கதறுவது உனக்கு அங்கே கேட்கிறதா? உன்னுள் உலவிய அந்த நாட்களை எண்ணி எண்ணி அழுகிறேன். வலிக்கிறது. என் உயிரெல்லாம் வலிக்கிறது. யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் ஆற்றிலே என் ஆன்மா. என் ஜீவன் கதறுவது உனக்கு அங்கே கேட்கிறதா? காலையில் கண் விழிக்கையில் உன் எண்ணம், உணவு உண்கையிலும் உன் நினைப்பே, படுக்கை அறையிலும் சொந்தம் சொல்ல வருகிறாய். தூக்கம் தொலைத்து நான் திணறுகிறேன். நினைவலைகளாய் வந்து நீ வருடி செல்கிறாய். காலையில் கண் விழிக்கையில் உன் எண்ணம், உணவு உண்கையிலும் உன் நினைப்பே, படுக்கை அறையிலும் சொந்தம் சொல்ல வருகிறாய். தூக்கம் தொலைத்து நான் திணறுகிறேன். நினைவுகளாய் வந்து நீ வருடி செல்கிறாய். உன்னிடம் நான் கொண்டது அளவு கடந்த காதல். இந்த புவியில் எங்கும் இல்லை இப்படியோர் காதல். உன் மடி மீது தலை வைத்து நான் தூங்க வேண்டும். நீ என் காயங்களை ஆற்றும் மருந்தாக வேண்டும். உன் மடி மீது நான் தலை வைத்து தூங்க வேண்டும். நீ என் காயங்களை ஆற்றும் மருந்தாக வேண்டும். எனக்கு தெரியும், நன்றாக தெரியும், என் மீது உனக்கு அளவு கடந்த பாசம் என்று தெரியும். நானின்றி உன்னால் அங்கே வாழ முடியாது. உனக்கு நான் ஒரு கரம் போன்றவள். அதனால்தான் இன்னும் என்னை விட்டு விடாமல் தொட்டு தொடர்கின்றாய். எனக்கு தெரியும், நன்றாக தெரியும்.

என் மீது உனக்கு அளவு கடந்த பாசம் என்று தெரியும். நானின்றி உன்னால் அங்கே வாழ முடியாது. உனக்கு நான் ஒரு கரம் போன்றவள். அதனால்தான் இன்னும் என்னை விட்டு விடாமல் நீ தொட்டு தொடர்கின்றாய். நீ செழிக்க வேண்டும், நிம்மதியாய் அங்கே நீ வாழ வேண்டும். நீ செழிக்க வேண்டும், நிம்மதியாய் அங்கே நீ வாழ வேண்டும். அத்தனை செல்வங்களும் நீ பெற வேண்டும். என் கண்ணார அதை நான் காண வேண்டும். நீ செழிக்க வேண்டும், நிம்மதியாய் அங்கே நீ வாழ வேண்டும். அத்தனை செல்வங்களும் நீ பெற வேண்டும். என் கண்ணார அதை நான் காண வேண்டும். மகிழ்ச்சி மட்டுமே உன்னிடம் நிலைக்க வேண்டும். வறட்சி என்பது உன்னை விட்டு பறக்க வேண்டும். உன் உயர்ச்சியை நான் எல்லோரிடமும் சொல்ல வேண்டும். மகிழ்ச்சி மட்டுமே உன்னிடம் நிலைக்க வேண்டும். வறட்சி என்பது உன்னை விட்டு பறக்க வேண்டும். உன் உயர்ச்சியை நான் எல்லோரிடமும் சொல்லி சொல்லி மகிழ வேண்டும். விடத்தற்பலை என்பது சுவர்ண பூமி என எந்தன் சுந்தர தமிழிலே நான் உனக்கு கவி பாட வேண்டும். மகிழ்ச்சி மட்டுமே உன்னிடம் நிலைக்க வேண்டும். வறட்சி என்பது உன்னை விட்டு பறக்க வேண்டும். உன் உயர்ச்சியை நான் எல்லோரிடமும் சொல்லி சொல்லி மகிழ வேண்டும். விடத்தற்பலை என்பது சுவர்க்க பூமி என்று எந்தன் சுந்தர தமிழிலே நான் உனக்கு கவி பாட வேண்டும். என் அன்னை மண்ணே என்றும் உன் நினைவுகளோடு நான். அவ்வளவுதான். என்ன யோசித்து பயந்தீங்களா? சரி, இன்றைக்கு என்னுடைய ஊர் ஒன்று கூடல், அதனால நான் எழுதிய, எனது ஊருக்காக எழுதிய. அவ்வளவுக்கு எங்கள் ஊரை நேசிப்பவள். எல்லாரும் அப்படித்தான் நிச்சயமாக. இன்று எங்களுடைய ஒன்று கூடல், அதனாலே அந்த கவியை பாட வேண்டும் என்று நினைத்தேன். கண்டிப்பாக அதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த கவிதையை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன்.

0: அழைப்பில் இருக்கின்ற அடுத்த கவிஞரை சந்தித்துக் கொண்டு பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். வணக்கம். இனிய வணக்கம் ரவி பாலா. பயந்துட்டீங்களா? அதான் ஓடி வந்திருக்கிறீங்களோ.
1: பிறந்த மண்ணையும் மொழியையும் தாய் தந்தையும் பாடாதவன் ஒரு கவிஞனாக இருக்க முடியாது. பாடிக்கொண்டே இருக்கணும்.
0: பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நத்தவ வானிலும் நனி சிறந்தனவே.
1: நான் சொல்லி ஒரு படித்த ஒரு கவிதையை நான் படிக்க வேண்டும். மனது தொட்ட கவிதை, ஒரு பெண்ணினுடைய ஒரு ஆதங்கத்தை சொல்ற கவிதை, முத்துக்குமார் கவிதை. அந்த கவிதையை நான் தரணும் என்று ஆசைப்படுறேன் ஜோதி.
0: அடுத்த நிகழ்ச்சிக்கு முன்னுரையாக கொடுக்க போறீங்களா?
1: இல்ல இல்ல, அது ஒரு பெண்ணின் ஆதங்கம் இந்த கவிதை.
0: சரி, கேட்போம், சொல்லுங்க.
1: ஆமா, முத்துக்குமாருடைய கவிதை, படித்ததில் பிடித்தது. திருமணத்துக்கு பிறகு ஒரு சடங்குக்காக பிறந்த வீடு அக்கா அம்மாவுக்கு மீனாங்கி தருகிறாள். இங்கும் வந்தும் வேலை செய்யணுமா? இனி அதட்டியும் கேளாமல் பாத்திரம் தீட்டு துணி துவைக்கிறான். தோட்டத்தில் தானே நட்டு வளர்த்த செம்பரிசி செடியருகே தண்ணி ஊற்றுகிறார். அக்கம் பக்கத்து வீடுகளிலிருந்து தாயம் கட்ட ஆடவரும் சிநேகிதிகள் புருஷ தாயம் விழுந்து மலையேறி விட்டிருக்கிறார்கள். பூவரச மரத்தடியில் காத்திருந்து பள்ளி விட்டும் வரும் தம்பதியை அழைத்து வருகிறாள். தோளுக்கு மேல் வளர்ந்து அவன் கூச்சம் கலந்த பிரியத்துடன் சற்று தள்ளியே நடக்கிறான். நிலம்போ எல்லோரும் தூங்கிய இரவில் மரவீரோவை திறந்து பட்டு பாவாடையும் மாம்பழக் கலர் தாவணியையும் பழைய பாசத்துடன் எடுக்கிறார். சேலை கலைந்து தாவணி அணிந்து அசம்போன கண்ணாடி முன் நெடுநேரம் நிற்கிறாள். தாவணிக்கு பொருந்தாமல் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது புதிதாய் ஒரு மஞ்சள் தாலி. நன்றி ஜோதி. பழைய பழைய நினைவுகள் விட்ட வந்தவள் பலதையெல்லாம் நேற்று பார்க்கிறாள். எல்லாம் மாறி இருக்குது, அத்தனையும் மீட போக முடியாது. ஏன்னா மஞ்சள் தாலி ஒன்று கழுத்துல தொங்குது.
0: என்ன செய்யலாம்?
1: இல்ல, அதுதான் இப்ப உங்களுக்கு நீங்கள் உங்களோட மண்ண பட்டிய காய்ச்சிங்கள் ஜோதி. ஆயிரம் கனவுகள் இருக்கும் மனதுக்குள்ள, போமா இல்லையா?
0: எங்கள் ஊருக்காக ஒரு ஒன்றியம் வேண்டும், அதை நான் சொல்றதில் மகிழ்கிறேன். நிச்சயமாக பலரும் இருந்தார்கள், ஆனால் பெரியவர்கள் எல்லோருடமும் அதற்கான ஒரு ஒத்துழைப்பை அனுமதியையும் கேட்டுக்கொண்டு அந்த ஒன்றியத்தை தொடக்கி வைத்தது நான் தான். எங்க ஊருக்காக நிறைய வேலை திட்டங்களை அதன் மூலமாக நாங்கள் செய்துட்டு இருக்கின்றோம். அந்த ஒன்றியத்தை என்னுடைய ஃபவுண்டர் ஜோதி ஜெயக்குமார், மன்னிக்கவனும், எல்லாரும் தான். எல்லாருடைய ஒத்துழைப்பு ஒத்தாசை நிச்சயமாக இருந்தது. இல்லாமல் நான் தனித்து செய்ய முடியாது கண்டிப்பா. இருந்தாலும் கூட அதை நாங்கள் எல்லாரும் தான் இருந்தாலும் அதனுடைய ஆரம்ப புள்ளியை வைத்து எல்லாருடனும் தொலைபேசி அழைப்பை விடுத்து ஒன்று கூட்டிய முதல் ஒன்று கூடல் செய்தேன். அதன் பின்பு இப்பொழுது எல்லாம் சிறப்பாக நடக்கின்றது.
1: ஒன்று கூட்டி அதை சிறப்பாக நகர்த்துவது என்பது மிக கடினம். அதுக்கு ஒரு திறமை வேணும்.
0: நிச்சயமாக.
1: நன்றி ஜோதி. நன்றி.
0: மிக்க நன்றி ரவி பாலா. மீண்டும்
1: நன்றி. நன்றி. நன்றி.
0: வணக்கம். பாடலை தொடர்ந்து திருக்குறள் நிகழ்ச்சியிலே குழந்தைகளை சந்திக்க போகிறோம்.

0: நவரச கவியரங்கின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். அந்த அழகான பாடலோடு சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? நிச்சயமாக நாம் புலம் பெயர்ந்தாலும் நம்ம புலன்கள் தாயகம் நோக்கி இருப்பது தான் சிறப்பு. கண்டிப்பாக இங்கு நாங்கள் வாழ்ந்தாலும் கூட நாம் செய்ய வேண்டிய எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. எங்களுடைய குறிப்பாக தாய் நாட்டுக்கு, அதே நேரம் நாம் பிறந்த எங்களுடைய ஊருக்காக நாங்கள் நிறைய பணிகளை செய்ய வேண்டியவர்களாக ஒவ்வொருவருமே இருப்போம் இல்லையா? அதற்கான ஒரு சிறப்பாக இங்கே அந்தந்த ஊர் ஒன்றியங்களை அமைத்து அதற்கான வேலை திட்டங்கள், செயல் திட்டங்கள் எல்லாருமே செய்துட்டு இருக்கிறீங்க. ஊருக்காக அங்கே இருக்கின்ற பாடசாலை, அங்கே இருக்கின்ற ஆலயங்கள், அதனை எல்லாவற்றையும் தாண்டி பாடசாலையிலே மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள், பாடசாலை நேரங்களை தவிர்த்து மாலை நேர வகுப்புகள் அந்த மாதிரி வைத்து அவர்கள் ஒரு 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சையோ அல்லது ஓலெவலா அல்லது ஏலெவல் உயர்தரம் எல்லாவற்றிலும் அவர்கள் சிறப்பு தேர்ச்சி அடைந்து பல்கலைக்கழகம் செல்வதற்கு எத்தனையோ வகுப்புகளை ஒவ்வொருவருமே வைக்கலாம். அவற்றையெல்லாம் எல்லாருமே செய்ய வேண்டும். நிச்சயமாக அந்த மாதிரி ஆலயங்களுக்கு பணியாற்றலாம். எத்தனையோ தேர்மூட்டி தேர் விடுறதுக்கான மண்டபங்கள், அன்னதான மண்டபம் என்ற ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். கிராமப்புறங்களில் இதெல்லாம் ஆரம்ப காலங்களில் இருந்திருக்காது இல்லையா? ஆகவே எல்லோரும் பணத்தை திரட்டி அதை அந்த பணிகளை செய்வதும், அதைவிட எத்தனையோ பேருக்கு நாங்கள் வாழ்வாதாரமாக பல விடயங்களை செய்து கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக எங்கள் ஊரில் முதல் செய்து கொண்டு தாய்நாட்டில் செய்ய வேண்டும் தான் எல்லாருக்கும் பொதுவாக. அதே நேரம் ஊரில் எத்தனையோ பேர், எத்தனையோ அம்மாக்கள் வாழ்க்கை வசதி இல்லாமல் இருக்கின்றார்கள் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு விடயங்களாக பார்த்து பார்த்து கல்விக்காக, அம்மாக்களுக்காக என்ற ஒவ்வொன்றையும் செய்வது எப்பொழுதுமே சிறப்பு. அதை எல்லாருமே ஒற்றுமையாக ஒன்று கூடி செய்வது எப்பொழுதும் சிறப்பு. அதை யாரும் எதையும் குழப்பி கொள்ளாமல் சமூகமாக சென்று அவற்றையெல்லாம் சிறப்பு செய்தால் அதை விட வேறு புண்ணியம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லலாம். அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் குழந்தைகளை சந்திக்க போகின்றோம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல. காசு
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
6: 6700 2222 J.CA. Veggies Fresha Price Besta Delivery Faster Answer என்ன தெரியுமா? MapleGrocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? MapleGrocery 905-417-6069 Online Shopping செய்யலாம் Toronto-வில் 30 நிமிடத்திற்குள் Free Home Delivery MapleGrocerys.CA 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
7: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
8: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
9: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
10: Working for you.
9: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
10: Working for you.
11: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
0: நேரம் இப்பொழுது 9:06.

0: மீண்டும் மற்றமோ திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நேயர்களே. தொடர்ந்து 10:30 வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நீங்க திருக்குறள் சொல்லலாம். அதே நேரம் 9:30 வரை சிறுவர்களை சந்திக்க போகின்றோம். மாணவர்கள் இணைந்து கொண்டு தமிழ் மொழி குறித்து எந்த ஒரு விடயத்தையும் நீங்க எடுத்து வரலாம். அது திருக்குறளாகவோ அல்லது ஏனைய செய்யுள்களாகவோ ஏனைய புலவர்களை பற்றியோ இல்லை என்று சொன்னால் எங்களுடைய மொழி குறித்து எந்த ஒரு விடயத்தையும் தமிழ் மொழி குறித்து நீங்க எடுத்து வரலாம். அல்லது ஒரு பாடல் பாடலாம், கவிதை வாசிக்கலாம், குட்டி கதை சொல்லலாம். இப்படியாக பல வடிவங்கள் இருக்கின்றன அன்னை தமிழை நீங்க வெளிப்படுத்துவதற்கு, உங்கள் அழகு தமிழை. ஆகவே குழந்தைகளை ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்காக பெற்றோர்கள் இணைத்துக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம், 416-6446-2222. பாடல் ஒன்றை தொடர்ந்து குழந்தைகளை சந்திக்க போகின்றோம்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919. CMR தமிழ் HD எதிர்காலத்தின் முன்னோடி. 24 மணி நேரமும் உங்களோடு நாங்கள்.

0: நேரம் இப்பொழுது 9:15 நிமிடம். தொடர்ந்து மாணவர்களை சந்திக்க போன்றோம். யார் நம்மோடு இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள்? வணக்கம்.
1: வணக்கம் ஆசிரியர், சர்வேஷ் வந்திருக்கேன்.
0: இனிய வணக்கம் சர்வேஷ், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் டீச்சர், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கிறேன் நானும். சரி, எப்படி வேலை கிளம்பிட்டீங்களா நித்ரையால? எங்களுக்கு இன்று என்ன நிகழ்ச்சியில சொல்லி காட்ட போறீங்க?
1: ஆத்திச்சூடி சொல்ல போறேன்.
0: ஆத்திச்சூடி சொல்ல போறீங்க, சரி. யாருடைய ஆத்திச்சூடி? அவ்வையினுடையதா அல்லது பாரதியாருடையதா? யாருடைய ஆத்திச்சூடி சொல்ல போறீங்க?
1: அவ்வையாருடைய
0: ஆத்திச்சூடி சொல்ல போறீங்க. சரி, அவ்வையார பற்றி என்ன தெரியும் பிள்ளைக்கு?
1: அவங்க நிறைய லைக் புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் முருகரோட ஃப்ரெண்டு.
0: ஆமாம் ஆமாம். யாரோட சேர்ந்து மறுபடி சொல்லுங்க?
1: முருகன்.
0: முருகன் சுவாமியோட சேர்ந்து என்ன செய்திருக்கிறா அவ்வையார்?
1: முருகரும் விநாயகரோட ஃப்ரெண்டு.
0: விநாயகரோட முருகரோட நல்லா பிடிக்கும் அவ பாட்டிக்கு, இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, அப்ப முருகர் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா யாருட்டு கேட்டார்? அவை பாட்டியா?
1: அவை பாட்டி.
0: சரி சரி, அப்ப அவ்வையார் என்ன செய்தார்? மணலுக்குள்ள விழுந்த நாவல் பழத்தை எடுத்து ஊதி ஊதி சாப்பிட்டாரா? அந்த கதை படிச்சிருக்கீங்களா?
1: கொஞ்சம்
0: படிச்சிருக்கீங்க குட்டி ஐயா. சரி, இப்ப நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க ஆத்திச்சூடி.
1: அறம் செய்ய விரும்பு, நல்லது செய்ய விரும்பணும். ஆறுவது சினம், கோபப்படக்கூடாது. இயல்வது கரவேல், உங்களால முடிஞ்ச உதவிய எப்பயும் எல்லாருக்கும் செய்யணும். யாராவது இன்னொருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு இருந்தா நீங்க வந்து அது ஸ்டாப் பண்ண கூடாது. உடையது விளம்பேல், என்கிட்ட இவ்ளோ இருக்கு அவ்ளோ இருக்குன்ட்டு நீங்க பெருமைப்படுத்திக்க கூடாது,
0: சொல்ல கூடாது எல்லாருக்கும். சரி சரி, அடுத்தது
1: உடைய ஊக்கமது கைவிடல்.
0: ஆமா ஆமா,
1: நீங்க முயற்சி செஞ்சுனே எடுக்கணும்.
0: அருமை அருமை. அடுத்தது
1: ஏற்பது
0: இல்ல குழந்தையா? ஏழாவது எண்ணெழுத்து.
1: எண்ணெழுத்து இகலேல், எழுத்தும் ரொம்ப முக்கியம், அது படிச்சுமே இருக்கணும்.
0: ஆமாம். கணிதமும்
1: ஏற்பது இகழ்ச்சி.
0: அருமை.
1: ஃப்ரீயா வந்து வாங்க கூடாது.
0: ஆமாம் ஆமாம்.
1: ஐயமிட்டு ஒன் நீங்க ஷேர் பண்ணி எப்பயும் சாப்பிடணும், கொடுத்து சாப்பிடணும்.
0: ஆமாம் ஆமாம்.
1: ஓ ஒற்புறவு ஒழுக, ஊரோட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். ஓதுவது ஒளியல், புக்க வந்து எப்பயும் ரெஸ்பெக்ட் பண்ணி அது படிக்கணும்.
0: அப்ப நீங்க புக்ஸ் எல்லாம் வாசிப்பீங்களா ஒவ்வொரு நாளும்?
1: சில டைம்ஸ் பண்ணுவேன் வாசிப்பேன்.
0: ஆமா, பிள்ளைக்கு பிடித்த புத்தகங்களை எடுத்து வாசிப்பீங்கள்
1: என்ன? ஆமா. அவ்வியம் பேசல், லைக் ஜெல்லஸா இருக்க கூடாது, பொறாம படக்கூடாது, பொறாமையும் படக்கூடாது, பொறாமையும் பற்றி பேசக்கூடாது.
0: கண்டிப்பா. அடுத்தது என்ன சொல்லுங்க?
1: அக்கம் சுருக்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க யாரையும் ஏமாற்ற கூடாது. நன்றி, வணக்கம்.
0: 13 சொல்லி இருக்கிறீங்க, சிறப்பு சிறப்பு. மிகுதி பகுதியை நாங்க பின்பு படித்து வந்து சொல்லுங்க உங்களுக்கு, சரியா? ஆமாம் ஆமாம், மிக அழகாக சொன்னீங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்த வரி எது? எல்லாமே சிறப்பு, எல்லாம் அறத்தை தான் சொல்லுது. நீங்க குறிப்பா அந்த 13 இதுதான் நான் இன்னும் கூற விரும்புறேன் என்று சொல்ற வரி எதுவாக இருக்கு இந்த லைன்?
1: அறம் செய்ய விரும்பு.
0: முதலாவது அறம் செய்ய விரும்பு பொதுவாகவே சொல்லி இருக்கிறீங்க இல்லையா? எப்பொழுதும் நல்ல தர்ம காரியங்களை செயல்களை செய்ய வேண்டும் என்று அதுக்கு நாங்கள் விருப்பம் பட வேணும், விருப்ப இஷ்டப்பட்டு செய்ய வேணும், நாங்கள் விரும்பி செய்ய வேணும் அறம். சிறப்பு. வேறு என்ன சொல்ல போறீங்க சர்வேஷ்? தமிழ் மொழி உங்களுக்கு படிக்கிறீங்க, தமிழ்நாட்டில் நிறைய படிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறீங்க இல்லையா? தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் அங்க படிக்கிறதுக்கும் இங்க படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா உங்களுக்கு தெரியுது?
1: தமிழ்நாட்டுல வந்து நிறைய எழுதுவோம் இங்க, லைக் படிக்க நல்லா படிக்கிறோம்.
0: தமிழ்நாட்டுல கூட நல்லா படிப்பீங்க தமிழ்ல? அப்படியோ? ஆமாம். சரி, அப்ப நீங்க கட்டுரைகள் எழுதி பேச்சு போட்டிக்கு போய் எல்லாம் செய்யறீங்க? ஏற்கனவேயும் ஒரு முறை வந்து நாயன்மார்களை பற்றி பேசி இருந்தீங்க இந்த
1: வானொலியில்.
0: புரியவில்லை என்ன சொன்னீங்க?
1: ஆர்டிச்சூடில காம்படிஷன் மாதிரி பண்ணிருக்கேன்.
0: செய்திருக்கீங்க, போட்டிக்கு போயிருக்கீங்க? எங்க, இங்கயா தமிழ்நாட்டிலயா?
1: தமிழ்நாட்டுல
0: ஆத்திச்சூடி போட்டிக்கு போய் எப்படி அமைந்தது உங்களுடைய அந்த போட்டி நிகழ்ச்சி, அதை பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்கு. சிறப்பாக நடந்தது. சரி சரி, அப்ப பிள்ளை அதெல்லாம் பங்கு பற்றி இருக்கிறீங்க. வேற என்ன சொல்ல போறீங்க சர்வேஷ்?
1: எல்லாருக்கும் சண்டே நல்லா அமையணும்.
0: ஆமாம் ஆமாம், சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும், உங்களுக்கும் சிறப்பாக. இன்றைக்கு நீங்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்களா வெளியே போறதுக்கு, விளையாடுறதுக்கு?
1: போக
0: போறீங்க? சரி சரி,
1: ஆமா,
0: நல்லது, மிக்க நன்றி. நாங்க மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போமா? குட்டியாக்கு அம்மா அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணுவீனம், உதவி செய்யணும் தமிழ் படிக்கிறதுக்கு இங்கேயும் இல்லையா? அப்பாக்கும் அம்மாக்கும் சொல்லுங்க நாங்க வாழ்த்தியது சிஎம்ஆர் வானொலி அவர்களையும் வாழ்த்தியதாக சொல்லுங்கள். சரியா? மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி டீச்சர்,
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. நீங்க வாரதுதான் எங்களுக்கு சந்தோஷம். குட்டி மழலைகளோட குரல்ல நாங்க எல்லாம் கேட்க வேணும், அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு பொழுதுலயே சந்திப்போம்.
1: நன்றி டீச்சர்,
0: வணக்கம்.
1: வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
0: வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். நல்லது நல்லது, மிக்க நன்றி குட்டி ஐயா, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: தமிழ் எச்டியின் விடியல். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: நேரம் இப்பொழுது காலை 9:29. இணைந்து சிறப்பித்த சர்வேஷுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தினையும் சொல்லிக் கொள்கின்றோம். அவருடைய பெற்றோர்களுக்கும் நாங்கள் அம்மா அப்பா இருவருக்குமே வாழ்த்தினையும் நன்றியையும் சொல்லிக் கொள்கிறோம். சிறப்பாக குழந்தைகளுக்கு இந்த புலம்பெயர் தேசத்திலும் தமிழ் மொழியை முன்னெடுத்து வருகின்ற, கற்பித்து வருகின்ற, அதற்கு தங்கள் ஆதரவை வழங்கி எல்லாருக்கும் அந்த உணர்வு வர வேண்டும். கண்டிப்பாக அவர்கள் அதை மிகச்சிறப்பாக செய்கிறார்கள். மிக அழகாக அவர் குட்டி பிள்ளையாக வந்து தமிழ்நாட்டில், அவர் பெரிய ஆள் இல்லை, குட்டி பிள்ளை தான், ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து குழந்தையாக இங்கே வந்து இந்த மாதிரி படித்து அதே தமிழ் பற்றோடும் மொழிப்பற்றோடு எங்களுடைய மொழி அற இலக்கியங்கள் எல்லாவற்றையும் கற்று அதில் பாண்டித்யம் பெற்ற ஒரு குழந்தையாக இருந்து வருகின்றார். கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் என்று நினைக்கின்றேன், 63 நாயன்மார்கள் பற்றி, அதிலே அப்பர் சுவாமிகள், அப்போதியடிகள் பற்றி எல்லாம் பேசியிருந்தார் மிக அழகாக. கண்டிப்பாக எங்களுடைய மொழி சார்ந்த இந்த விடயங்களை அவர்களுக்கு கற்பிப்பது மிக மிக முக்கியமானது இல்லையா? அது ஆன்மீகம் சார்ந்து, மனிதநேயம் சார்ந்து நல்ல விடயங்களை கற்றுக்கொள்வது எப்பொழுதுமே சிறப்பு. அதை அவருக்கு அவருடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் செய்து கொண்டு வருகின்றார்கள் என்பதில் அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்தினையும், சர்வேஷ் குழந்தைக்கு நாங்கள் மீண்டும் வாழ்த்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இன்னும் நிறைய இலக்கியங்களை படியுங்க, மொழியை, எங்களுடைய மொழியை படியுங்க. மொழி மட்டுமல்ல, எல்லா பாடங்களும் படியுங்க. சிறப்பாக ஒரு பெரிய புலமை மிக்கவனாக நாங்கள் உங்களை பார்க்க வேண்டும் எதிர்காலத்தில், குறிப்பாக எங்களுடைய மொழி சார்ந்தும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் வாழ்த்தினை சொல்லி அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். பாடல் ஒன்றை தொடர்ந்து பெரியவர்களை சந்திக்கப் போகின்றோம்.

0: நேரம் இப்பொழுது 9:33. தொடர்ந்து திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே பெரியவர்களே நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற முப்பாலிலும் இருந்து நாங்கள் பல அதிகாரங்களையும் பேசியிருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் காமத்துப்பாலிலே இன்பத்துப்பாலில் இருந்து 123 அதிகாரமாகிய பொழுது கண்டு இறங்குதல் குறித்து நாங்கள் பேசப் போகின்றோம். பொழுது கண்டு இறங்குதல், அது என்னது? பொழுது கண்டு இறங்குதல், மாலை பொழுது மாலையை தன் வேலையை காட்டுதடி என்ற ஒரு பாடல் கூட இருக்கின்றது இல்லையா? அந்த பாடல் தான் ஞாபகத்துக்கு வருகின்றது. பொழுது கண்டு இறங்குதல் அந்த அதிகாரம் குறித்து நாங்கள் பேசலாம். நீங்கள் பொதுவாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். அதே நேரம் குறள்பாக்கள் தெரிந்தாலும் அதையும் நாங்கள் சுவாரஸ்யமாக பேசும். அதே நேரம் அது கூற வருகின்ற அந்த அறத்தை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. அதில் இருந்து சிறந்த ஒரு முருகியலை, அழகியலை நாங்கள் அதையும் ரசிக்கும், அதே நேரம் அறத்தையும் வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த மாதிரி இந்த அதிகாரம் உலகத்திற்கு மிக மிக அவசியமானது. ஒவ்வொரு அதிகாரங்களும் அப்படித்தான். இது காமத்து பால் தானே, அதில் என்ன இருக்கு? அதை ஏன் படிப்பான்? பிள்ளைகளுக்கு ஏன் சொல்லி கொடுப்பான்? பெரியவங்க ஏன் படிப்பான்? அப்படியெல்லாம் இல்லை. நிச்சயமாக அது ஒரு அக வாழ்க்கை, மனதுடன் சம்பந்தமான அன்போடு இயைந்த அந்த காதல் வாழ்க்கையினுடைய தூய்மையை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக தெய்வ புலவன் படைத்த படைப்புகள் தான் இந்த காமத்து பாலில் உள்ள அதிகாரங்கள் என்று சொல்லலாம். அதிலே அவர் வெறும் காம உணர்ச்சியை, அந்த காதல் உணர்ச்சியை, விரகத்தை மட்டும் அவர் அங்கே பேசவில்லை. அதன் ஊடாக அவர் என்னத்தை சொல்ல வருகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு தலைவன் தலைவி இணையர்கள், அதுக்கு முன்னர் காதலர்கள், இணையர்களும் காதலர்களாக இருக்கலாம் இல்லை என்று யாரும் சொன்னல, தீமு தீபி திருமணத்துக்கு முன் பின் என்று பிரித்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு இடையிலான அந்த ஆழமான உண்மையை, உண்மையான அந்த அன்பை சொல்கின்ற அதிகாரங்கள். அதே நேரம் அந்த உண்மை அன்பு பிரிவு வருகின்ற பொழுது எப்படி துடித்து போகும் என்பதை நாம் எல்லாருமே உணராதவர்கள் அல்ல. எல்லோருமே ஏதோ ஒரு கட்டத்தில் உணர்ந்திருப்போம், உணர்ந்திருப்பீர்கள். ஆகவே அந்த மாதிரி பிரிவு வருகின்ற பொழுது அந்த பிரிவின் ஆற்றாமை என்பது மனதளவிலையும் உடல் அளவிலையும் பல மாற்றங்களை கொடுத்துவிடும். அது பெண்களுக்கு மட்டும்தான் அல்ல, பெண்களுக்கு மட்டும்தான் அப்படியெல்லாம் இருக்கும் மாற்றங்கள் துன்பம் என்றில்லை, ஆண்களுக்கும் தான் இருக்கின்றது. அதையும் திருவள்ளுவர் மிக சிறப்பாக சொல்லி நாங்கள் ஒரு பொழுது அந்த மடலீரல் வரை பாய்தல், ஒரு ஆண் நள்ளிரவிலும் நித்திரையின்றி தவிக்கிறானே என்பதை படித்திருந்தோம். அந்த மாதிரி இங்கே தலைவியினுடைய தவிப்பை கூறுகின்றது. மாலை காலம் வருகின்ற பொழுது அதை தமிழர்கள் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறார்கள் பாருங்க, விஞ்ஞான ரீதியாக மாலை காலம் வருகின்ற பொழுது அந்த அந்த மாலை காலம் என்பது அவளை மிகவும் வருத்துகிறது. அவன் அருகிலே இல்லை, அவன் பொருள் தேடியோ, வியாபாரத்துக்காகவோ, கல்விக்காகவோ, போருக்காகவோ, ஏதோ ஒன்றின் நிமித்தம் அவன் வெளியே போயிருக்கலாம் இல்லையா? அப்படி அந்த பிரிவு அவளை, அதுவும் குறிப்பாக பகல் முழுவதும் துன்பத்தை ஓரளவு அவள் தாக்குப்பிடித்தாள், தாங்கிக் கொண்டாள். ஆனால் இந்த மாலை பொழுது வந்தவுடன் அது இரட்டிப்பாகி அவளுடைய உயிரை வருத்துகின்றது, வாட்டுகின்றது. நிச்சயமா இது இயற்கையினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான், இயற்கையினுடைய மாற்றம் கண்டிப்பா. அது மாலை நேரத்தில் காதலர்களை வாட்டி வதைக்கக்கூடியது என்பதனை திருவள்ளுவமும் மிகச்சிறப்பாக நுட்பமாக ஒவ்வொரு குறள்பாக்கள் ஊடாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நீங்க பேசுங்க, பேசுறதுக்கான தலைப்பை நான் தருகின்றேன். அந்த தலைப்பில் பேசுறதுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். காதல் வாழ்க்கையிலே உணர்வுகளுக்கு மதிப்பளித்தலனுடைய அவசியம், முக்கியத்துவம் குறித்து பேச போறீங்க. ஒரு தலைவனுக்கோ தலைவிக்கோ, இதில் தலைவியினுடைய உணர்வுகளுக்கு தலைவன் மதிப்பளித்தல் அது மாதிரி பேசப்படுகின்றது. பொதுவாக நீங்கள் பேசலாம். ஆகவே அந்த உணர்ச்சிகளுக்கு எவ்வளவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், கொடுக்காம விட்டால் என்ன எல்லாம் ஆகும் என்பதனையும் திருவள்ளுவர் சொல்கின்றார் வெவ்வேறு அதிகாரங்களிலும். ஆகவே அது குறித்து பேசுவோம். நாங்கள் சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும் இலவசம்.
3: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661.
0: பொழுது கண்டிருங்கள் குறித்து நீங்க பேச போறீங்க. பொதுவாக பேசுங்க. இந்த இணையர்கள் காதலர்களுக்கு இடையிலே உணர்வுகளுக்கு மதிப்பளித்தல், ஒருத்தரை ஒருத்தர் அவள் தவிக்க விடக்கூடாது என்பதனை சொல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அறத்தோடு நிற்கக்கூடிய ஒரு விடயம். அதிலே ஒரு குரல் பாவோடு நாங்கள் ஆரம்பிக்கலாம். காதலர் இல்வழி, காதலர் இல்வழி மாலை கொலை களத்து ஏதிலரு போல வரும் என்று சொல்கிறார். எப்படி எப்படி என்னென்ன வார்த்தைகளை எதுக்கு எதுக்கு ஒப்பிட்டிருக்கின்றார் என்பதுதான் அங்கே இருக்கின்றது விஷயம். தன்னுடைய காதலன் தலைவன் அருகில் இல்லாத போது அந்த மாலை பொழுது, காலை நேரத்தை ஓரளவு தாக்கு பிடிக்கலாம், ஆனால் அந்த மாலை பொழுதானது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், அந்த மாலை பொழுதை அவர் எப்படி உருவகிக்கின்றார் என்றால், கொலைக்களத்திலே உயிரை போக்க வரும் பகைவனை போல அச்சுறுத்தலாக வருகின்றது இந்த மாலை பொழுது என்று சொல்கிறார். கொலைக்களத்தில் பகைவர்கள், அந்த பகைவன் வந்து எப்படி உயிரை கொள்றதுக்கு வருகின்ற அந்த பகைவனை போன்றது இந்த மாலை பொழுது என்றால், அதனுடைய அர்த்தம் அது உயிரை எடுக்கக்கூடியது, அவ்வளவுக்கு உயிரை வதைக்கக்கூடியது இந்த மாலை பொழுது. எப்பொழுது என்று சொன்னால், தன் காதலனோ கணவனோ அருகில் இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய உயிர் எவ்வளவுக்கு வருந்துகின்றது, அதனை அந்த தலைவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை. ஏதிலர் என்றது பகைவர் என்ற பொருளிலே வருகின்றது, உங்களுக்கு அது தெரியும். ஆகவே இந்த மாலை நேரத்திலே அந்த மாதிரி விஞ்ஞானம் சொல்வதும் அதுதான் தான் இருக்கும். ஒரு வித ஹார்மோன்ஸ் மாற்றம் நிகழக்கூடியது என்பதனை திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறது. உண்மையிலே ஒரு இப்பொழுது ஒரு நட்புக்குள்ளே கூட அன்பானவர்கள் பழகிவிட்டு பின்பு அந்த நட்பை துண்டிக்கின்ற பொழுது எவ்வளவுக்கு வேதனைப்படுகின்றோம், அந்த மாதிரி காதல் என்கிற பொழுது அது இன்னும் கொடூரமானது என்பதனை கண்டிப்பாக இந்த சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் சொல்கிறார். அதே மாதிரி ஒரு கணவன் தன்னுடைய துணையை பிரிந்து இருக்கும் சூழலை தவிர்த்து சேர்ந்து இருக்கின்ற தருணங்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், இடைவெளியை குறைத்து இறுக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் மிக சிறப்பாக அந்த அன்பினுடைய மகத்துவத்தை, காதலின் இணைப்பை, அந்த குடும்ப உறவுகளினுடைய இணைப்பை மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். அறத்தோடு சொல்லியிருக்கிறார். தலைவியினுடைய பிரிவு அந்த குரல் பாக்களின் ஊடாக அந்த ஆன்மா அழுகின்றது.

123 அதிகாரம். பொழுது கண்டு இறங்குதல். அந்த தலைவன் இறங்க வேண்டும் இல்லையா? இப்பொழுது அந்த பொருளாதார தேடல் அது இது எதுக்காகவும் போனாலும் கூட தன்னுடைய அன்புக்காக, அவனுடைய அருகாமைக்காக இயங்குகின்ற ஒரு ஜீவன் இருக்குதே, அதனையும் அந்த உணர்வுகளையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சமூகம். இல்லை என்று சொன்னால்தான் நிச்சயமாக சமூக சீர்கேடுகள், பிரச்சனைகள், அதனாலேயான உயிர் பலிகள் எல்லாமே வரும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை அதிகாரமாக இந்த அதிகாரத்தை திருவள்ளுவர் பேராசான் சொன்னார். இப்பொழுது நாங்கள் முதலாவது நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். பேசுவீங்களா? வணக்கம். தொடர்ந்து பேசலாம்.

0: ஏறக்குறளினும் திருவிளக்கு. திருவள்ளுவர் இதைத்தான் சொல்லவில்லை. நிச்சயமாக ஒரு பார்ப்போம். தொடர்ந்து நேயர்களோடு பேசிக் கொண்டு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா, நீங்களும் பேசணும், நான் மட்டும் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. இந்த விடயம் எல்லாருடைய வாழ்வியலிலும் இருக்கின்ற விடயம் தான். அதனால நீங்க எப்படி சமூகத்துக்கு இதுல அறமுறைக்க விரும்புகிறீங்க சொல்லுங்க.
1: ஆமா, இது இந்த காமத்து பாலையை எடுத்து பேசுறதுக்கு நாங்க தயங்குறோம். ஆனா இங்க வெளி நாடுகள்ல இது ஒரு பாடமா இருக்குது, அது கற்றுத்தருகிறார்கள். ஆமா, எங்களுடைய இனத்துக்கு எங்களுடைய வட்டத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது இதை பேசுறதுக்கு நாங்கள் தயங்குறோம். ஏன்னு தெரியவில்லை. ஆனா எல்லாருடையும் இருக்குது, எல்லாரும் தேவைப்படுவது, எல்லோரும் அதை நோக்கித்தான் போறார்கள். ஆனால் அதை பேசுறதுக்கு தான் தயங்குறார்கள். அந்த பேச தயக்கத்தினாலதான் சில சில விபரீதங்கள் எல்லாம் ஏற்படுது. அதனால்தான் வெளிநாடுகள்ல அதை அதை கற்கணும், அதை தெரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக அந்த கல்வியை வச்சிருக்காங்க.
0: பாலியல் கல்வி என்பது இருந்து கொண்டுதான் இருக்குது இல்லையா? நிச்சயம்,
1: அதுக்கு காரணம் விழிப்புணர்வு கொண்டா, அதுக்கு காரணம் விழிப்புணர்வுக்கு தான் அதனுடைய நோக்கமே ஜோதி. இது மறைபொருளாக வைக்கிறால்தான் பிரச்சனை வருது. இதனுடைய தத்துவங்களும் இதனுடைய விரிவாக்கம் தேவைப்படும் பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதை கல்வியின் மூலம் எங்களுக்கு ஒரு புத்தொளி கிடைக்கிறது. நாங்கள் இதிலிருந்து தவறுறதை நாங்கள் விளைத்திக் கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த கல்வியை நாங்கள் வெளியில கொண்டவர். ஆனா வள்ளுவரும் அழகா சொல்லி தந்தார். ஆனால் அதை நாங்கள் எங்களுடைய வட்டத்தில் நாங்கள் கதைக்க பஞ்சிப்படுறோம், அது என தெரியல. ஆனா இது பொழுது கண்டு இறங்குதல்.
0: நம்மளுக்கு பயம் தானே, நல்ல விஷயங்களை பேசுறதுக்கும் பயம், எல்லாத்துக்கும் நாங்க.

0: ஆனால் கதைப்போம் எல்லாம் சொல்வோம், பிழையை கண்டோம்னு நாங்க சூறிப்பாய்வோம். அதனால் இப்ப இந்த அதிகாரத்தை பொறுத்தவரை பொழுது கண்டு இறங்குதல் அந்த உணர்வுகள் அந்த வயதுல வர இதழுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கணும். அது அது எல்லாம் எல்லாருலயும் இருக்கு. அது இல்லாட்டி இயற்கையே இல்லை, அது இல்லாட்டி வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். நிச்சயமாக அது உடம்புடன் வந்தது, அது ஒரு பசிதான். அது அது அது இருந்தால்தான் எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனும் அடுத்த அடுத்த வாழ்க்கை வட்டம் உலகத்துக்கு இது ஒரு முக்கியமான காரணம்.
1: பொழுது
0: கண்டு இறங்குதல். ஆனா இங்கே அந்த அந்த சம் அதனுடைய தொடர்பு பட்ட இருவருக்கும் அது பொழுது கண்டு இரத்தலாகத்தான் முடியும். இரத்தல் தான் அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். ஏனென்றால் ஒன்று காணையிலேயே ஒன்று தேடி தெரிகிறது.
1: அன்புக்காக பிச்சை எடுக்கலாமா? எப்படி?
0: ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக. ஆமாம் ஆமாம், அதுல ஒரு சுகம் அது அனுபவிச்சுதான் தெரியும். முன்னில இருந்து பார்க்கறதுக்கு அது அது என்ன சொல்றது, நையாண்டியா தெரியும், அல்லது செய்யக்கூடிய விஷயமா தெரியும், அல்லது ஒரு எதிர்க்கக்கூடிய விஷயமா தெரியும்.
1: எதிர்க்கும் ஒரு காதலன் காதலியும் ஓடி போனா கூட அலர் தூற்றுதல் என்று இன்னொரு அதிகாரம் இருக்கின்றது. அது அலர் சமூகம் ஊரா தூற்றுவார்கள், ஆனா அவர்கள் அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் தான் தெரியும், அந்த ஆன்மாக்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு வருத்தத்தை தாங்கி கொண்டிருக்கின்றது. அது ஒரு பெரிய நோய் என்பதனை
0: சொல்கின்றார். எத்தனையோ ஆண்டுகள் முன்ன வள்ளுவர் அழகாக சொல்லி சென்றார், ஆனா இடைக்காலத்துல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தோம். அதை ஒரு ஒரு என்ன கூடாத செயலா தீண்ட தகாத செயலா பார்த்தோம். ஆனா இப்ப நவீன காலயுகத்துல இது கொஞ்சம் மாறிக்கொண்டுதான் வருது. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றோருக்கும் வருது, பிள்ளைகளும் வருது. சரியானதை சரியாதே செய்யணும். சில நேரம் பிழைக்குது, ஆனா பொதுவா எல்லாரும் சரியா சரியா தான் வருது. தனக்குரிய சுமையை தானே தீர்றது, அது சரியா தான் சரியா வருதுன்றுதான் என்னுடைய நோக்கம். காலத்தின் மாற்றத்துல ஒரு நியாயம் கிடைக்குது என்றுதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய கருத்து ஜோதி.
1: அந்த உயிருக்கான தேடல், அது அந்த உயிருக்கு தான் தெரியும் எதை பிடிக்கும் அப்படிங்க. அதை பெற்றார் திணிக்கிறது என்னொரு முடியும், அது அது எங்களுடைய பேச்சு திருமணம். ஆனாலும் தமிழர்களுடைய காதல் என்பது அது திருமணம் என்பது காதல் திருமணம் தான், காந்தர் மனம் என்பதுதான் தொல்காப்பியர் கூட அதைத்தான் சொல்கிறார். அதனால்தான் அகத்திணை மரபையே அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதன் பின் தான் அது களவியலாக இருந்துதான் கற்பியலாக்குகின்றார்கள் ஒவ்வொருவருமே. ஆமாம், சொல்லுங்க.
0: ஆமா, நிச்சயமாக இது இது இது ஒரு நோய். முக்கிய முதல் ஸ்டார்ட்ல இது ஒரு நோய் தான். காலை அரும்பி பகல் எல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். இந்த நோய் மாலையில மலரும், அப்படித்தான் இந்த நோய் அரும்பி வட்டி கொண்டு காண இல்லை என்றால் தேடி தெரியும், அதைத்தான் பார்க்கும். நித்திரையிலேயும் தான், சாப்பாடுலேயும் தான், இங்க போனாலும் தான் இதே நினைவா தான் இருக்கும். பசியும் வராது, நித்திரையும் வராது. அது அந்த நோய் வந்தவங்களுக்கு தான் தெரியும். வெளியிலிருந்து பாக்குறவங்க விசர் நாடகம் நடிகம் தெரியும், ஆனா அது விசர்வதில அந்த ஆன்மாவின் துடிப்பும் அது சம்பந்தப்பட்டவைத்தான் தெரியும். அதை நாங்கள் மதிப்பளிக்கணும்.
1: பெரிய அரங்குல போட்டு அசத்த வேண்டிய தலைப்புகள் கண்டிப்பா.
0: ஆமா,
1: யோசிச்சு பாருங்க.
0: என்ன இதை தாண்டித்தான் நாங்களும் வந்த நாங்கள் இந்த உணர்வுகள் எல்லாம் எங்களுக்குள்ளையும் பூத்தது. இதுக்கு நாங்கள் மற்ற வரும் சந்ததியும் செய்யறதை நாங்கள் மதிப்பளிக்கணும். அதை சரியான கண்ணோட்டத்தோட பார்க்கணும். அதை விரிவாக்கம் செய்யணும். அதை நூக்குறதோ அல்லது அழித்து ஒழிக்கிறதோ அதெல்லாம் அழகான செயலா எனக்கு தெரியலை ஜோதி. அது அது அது ஒரு நாகரிக உலகத்துல இது நாகரிகம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதை விட அந்த அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். இப்ப நீங்கள் கேட்ட தலைப்புக்குள்ள வாரம் ஜோதி, இப்படி எல்லாம் தாண்டி இப்படி எல்லாம்
1: குறுக்கிடுவதற்கு மன்னிக்கு, நீங்க சொன்ன அடித்து துன்புறுத்தி பெண் பிள்ளைகளை, ஆண்களுக்கு தான் இருந்தாலும் பெண் பிள்ளைகள் காதலிச்சால் அதுக்கு ஒரு எவ்வளவு வார்த்தை இல்லை. அவளுக்கு சில வீடுகள்ல சரி என்று உடன்படுவார்கள், சில வீடுகள் இனி எங்களுக்கான அந்த ஒரு ஜாதக பொருத்தம் திருமண பொருத்தம் எல்லாம் பார்ப்பார்கள் இல்லையா, அதுக்குள்ள மாட்டிடுவோம். அதனாலே திருமணம் செய்யவிட மாட்டார்கள், பொருத்தம் இன்மை இருந்ததாக இருந்தா. எத்தனை சதவீத பொருத்தம் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய சமூகம் பார்க்கும், இருந்தாலும் அதை உடைச்சிட்டு திருமணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள்.
0: நல்லா வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்ப அதெல்லாம் கடைசி வரையும் ஆரம்பம் எப்படியோ அத்தனை வாழ்வு முடியும் வரையும் அப்படியா இனித்துக் கொண்டே வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு பிரச்சாரம் கசக்குது, ஏனோ அது காரணம் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்ற வரைக்குள்ள நாங்கள் எப்படி ஆரம்பித்தோமோ அது அந்த அதை நோக்கித்தான் போகணும். அதை அப்படியே முடிக்கணும், வாழ்ந்து வாழ்கிற வாழ்க்கையே அப்படியே இனிப்பாகவே வாழ்ந்து முடிக்கணும். அதுதான் வள்ளுவன் சொல்லியிருக்கிறார், அதான் அறம், அறம் கொண்ட வாழ்க்கை அதுதான். ஆனா காரணங்கள் ஜோதி ஆயிரம் இருக்கு. இப்ப நீங்கள் திருமணத்தின் முன் திருமணத்தின் பின் அதுல இருந்த பிடிப்பு, சில வேளைகளில் பிடிப்பு சற்று விளக்குறது காரணம் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம். இன்றைய வாழ்க்கை சூழ்நிலை தேடி தேடுதிரியோ தேடாமலே போய்விடும், தேடிய கண்கள் சற்று தூங்க மூடாமலே போய்விடும். மூடாமல் நான் என்னத்தை சொல்றேன், ஜோதி சில அன்பு பாசங்கள் பற்றுக்கள் சில நேரம் குறைய பார்க்குது. அது காரணம் என்னென்றால் வாழ்க்கை என்ற சுமை என்றுதான் நான் சொல்லுவேன். என்றால் ஒரு சில வீடுகள்ல கணவன் வெளியே போவார், மனைவி வீட்டுல இல்ல, மனைவி வெளியே போவார் கணவன் வீட்டுல, பிள்ளைகளும் காண கிடைக்காது. அப்படியான கூட்டத்துல கொஞ்சம் அன்பு தூர போற மாதிரி. ஆனால் ஆழம்
1: அப்படித்தான் வந்து ஒன்றிருக்கு எல்லா இடத்திலையும், ஊரிலையும் தான் இங்கேயும் தான். ஆமாம்,
0: அதை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் விடக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு நேரம் கிடைக்கும், சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த நேரத்துல அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். அல்லது நித்திரையின் நோக்கத்தில், அல்லது உடம்பு அழுப்புகளின் மத்தியிலோ, அல்லது வேறு ஏதாவது காரணங்களினால குடும்ப அன்பை, குடும்ப கட்டுப்பாசத்தை நாங்கள் விட்டுவிட முடியாது. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், தங்களுடைய ஈகோகளை மறந்து சில விஷயங்களை பேசி, அது எங்கட வீட்டிலேயும் தான் ஜோதி, எல்லா வீட்லயும் இப்படியேதான் நடக்குது. இல்லையாண்டு இல்ல மட்டம் தட்டு நினைக்கிறது, கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ மட்டம் தட்டு நினைக்கிறது, அதன் நிமித்தம் அதை கதைச்சு பேசாம ஈகோவின் நிமித்தம் அதை தூக்கி மேல் நிறுத்தி அந்த வாழ்க்கையை நாசமாக்கி விடுறோம். அதெல்லாம் மறந்து
1: ஒரு தவிப்பு இருந்தா கூட அதை கேட்க வேண்டும். அது ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி, என்ன செய்யறா, எது செய்யறா, எப்படி இருக்கிற, எல்லாத்தையும் கேட்க வேணும். கேட்காமல் விடுகின்ற பொழுதுதான் அது மனசுக்குள்ள இருந்து இருந்து இருந்து அது இன்னொரு விஷயமாக, பூதாகரமாக வெடிக்கிறதோ, இன்னொரு உறவை தேடுவதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டு விடும் இல்லையா? ஆகவே காதலர்களுக்குள்ளையும் தான் இது கற்பியல்ல சொல்லி இருக்கிறார். இணையர்கள் ஆன பின்பு வந்த அதிகாரம் இருந்தாலும் காதல் பண்கின்ற பொழுதும் கூட அது அறத்தோடு நிற்க வேண்டும் என்ற அந்த உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் தான் அது பிரிந்து இன்னொரு உயிரை தேட வெளிக்கிடும் இல்லையா?
0: காதலுக்கு முன்ஜோதி அவருக்கு என்ன பிடிக்கும் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்று வடிவா தெரியும். ஒரே கப்ல ட்ரெண்ட் ஸ்டோ போட்டு குடிச்ச கட்டங்களும் இருக்குது. ஆனால் காதல் கல்யாணத்துக்கு பின்பு
1: பரவாயில்ல, நீங்க அதோட விட்டுட்டீங்க. சரி,
0: இல்ல இப்படியெல்லாம் இருந்தது என்பது கடைசியிலையும் அப்படியே இனிக்க கூடாதா, அப்படித்தான் இனிக்கணும். சில காரணங்கள்னால ஏனோ தெரிய நாங்க சூற போயிருந்தோம், அதையெல்லாம் மறந்துடுறோம். ஆனா அதையெல்லாம் நினைத்து ஏங்கும் பொழுது சற்று தோசிக்கும். என் மனைவியோ அல்லது என் கணவனோ ஏனிப்பா அப்படி இல்லை, சற்று விடத்திருக்கிற மாதிரி உணர்வு வருதே அப்படி. அது அது பூதாகரமாகும் பொழுது அது ஒரு பிரிவு ஏற்படுது, அது குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுது. ஜோதி, முன்னில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதை கடைசி வரையும் உருக்குலையாம கொண்டு போயிடணும். கடைசி வரை அப்படி கொண்டு போனால்
1: திருமணத்தின் பின்பு சற்று சில வேளைகள்ல கடினமாக இருக்கும். குழந்தைகள், நான் எல்லாம் மன்னிக்கணும் சொல்றேன், சொந்த கதைகளை சொல்றேன்னு இருந்தா நான் என் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நடுவில் இருப்பேன், விடவே மாட்டேன். நோ நோ நோ ஆண்டி அப்பா அந்த மாதிரி, அதே என் மகளும் செய்வார். அம்மா அப்பாக்கு செய்த துரோகம் தான் இன்னைக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என்ன சொல்லி அப்படி நான் நடுவே இருப்பேன், விடவே மாட்டேன். கதைக்கிறதுக்கு கூட அப்ப தூரத்துல இருந்துட்டு வந்தா கூட கிளம்புல இருந்து வர பொழுது நான் விட மாட்டேன், இன்டி அப்பா அண்டி நிற்பேன். அப்ப அதெல்லாம் அவர்களுக்குள்ள எவ்வளவு தாக்கத்தை கொடுத்திருக்கும் என்று நான் என்னக்குள்ள வருந்தி இருக்கிறேன். இப்பொழுது நான் வளர்ந்து பின்பு அதையெல்லாம்
0: நாங்கள் எல்லாம் இந்த காதல் வேலைகளை சிக்கும் பொழுது எத்தனையோ எதிரிகளை சந்திச்சோம், அண்ணன் தம்பி மாமன் மச்சான், அத்தனை எதிரிகளையும் தாண்டி கண்கள் எங்கள் கண்கள் பேசியதே அதே இப்ப பேசலாது. நீங்கள் குறுக்க வந்தாலும் காதலர் கண்கள் எப்படியும் பேசும், காதலர்களின் மொழி வேறு, அந்த உலகம் வேறு. அது அன்பை காட்டுறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு ஜோதி, அதை நாங்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும்.
1: அவர்கள் சேருகிற பொழுது நாங்கள் பிள்ளைகளும் தான் யோசிக்கணும், நாங்க குழப்ப கூடாண்டு அதை அதை கொடுமை செய்திருக்கிற நான்ன்றதுல எனக்கு நிறைய வருத்தம் ரவி பாலா.
0: ஒரு வகையில அதுவும் ஒரு நோய் தான் ஜோதி, அந்த முன்னுக்கு பின்னன்ற முன்பு மாலை தந்த நோய் இப்பொழுது நாங்கள் எங்களை செய்ய இல்லாம இருக்கே, அல்லது எங்களுடைய பொருளாதார நிலை அல்லது வேறு வேறு இல்லாத காரணங்கள் நோய் வேறு காரணங்கள் எங்களுடைய அன்பை காட்ட இல்லாம இருக்காண்டு அதுவும் ஒரு நோய் தான், அதுவும் ஒரு வருத்தம் தான். ஆனா அதையெல்லாம் தாண்டி நாங்கள் கடைசி வரையும் ஒருவருக்கொருவர் அனுப்பணும், அவர்களுடைய உணர்வுகளுக்கு நிச்சயமாக மதிப்பளிப்போனும், எல்லாத்திலையும் பங்கெடுக்கணும் ஜோதி, எல்லாத்திலையும் மதிப்பளிப்போனும், எல்லாத்திலையும் பங்கெடுக்கணும் ஜோதி, எல்லாத்திலையும் வீட்டு இப்ப கொடுக்கும் இந்த சூழ்நிலை காரணமாக வீட்டு வேலையில இருந்து அத்தனை விஷயத்திலையும் நாங்கள் பங்கெடுத்து செய்ய வேண்டியது ஒரு கடமை, அப்பதான் குடும்ப ஒற்றுமை மேலோங்குன்றது எங்க கருத்து. நன்றி ஜோதி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
1: ரவிபாலா மீண்டும் சந்திப்போம். இதை பேசப்போ ஏதோ வருத்தம் என்னக்குள்ள வந்துட்டு மனசுக்கு. நிச்சயமா அது நான் கூறியது எனக்கு அது நிறைய அதங்கம், அது எல்லாம் இனி திரும்ப வராத காலங்கள் இல்லையா. ஆகவே அம்மா அப்பா அன்போடு இருக்கணும்னு நாங்களே நினைக்க வேணும், அதை குழப்பக்கூடாது. ஏனென்றால் அந்த உயிருக்குள்ளே இருக்கிற தேடலும் ஆதங்கமும் தவிப்பும் இருக்கும் இல்லையா அவர்களுக்குள்ளும். ஆகவே அதை நாங்களும் வளர்ந்த புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது ரவிபாலா மிக அருமையான குரல் பாவையை சொன்னார். காலை அரும்பி பகலெல்லாம் போது ஆகி மாலை மலரும் இந்நோய் என்று சொல்லி, திருவள்ளுவம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல நேர்களே. உயிருக்குள்ளே இருந்து அந்த விஷயத்தை கொண்டு வர்றத பாருங்க. காலையிலே தான் அந்த காதல் அரும்புகின்றது, பகலெல்லாம் அது இன்னும் அது மொட்டாகி அந்த ஒரு மலர் வந்து அரும்பி பெரிதாகி மொட்டாகி பின்பு அது மலர்ந்து பூவாகி விடுகின்றது இல்லையா. அது மாதிரி தான் அந்த மாற்றத்தை மனித மனத்தினுடைய அந்த உணர்வுகள் எப்படி படிப்படியாக உருவெடுக்கும் என்பதனை திருவள்ளுவர் சொல்கிறார். காலையில் எப்படி இருக்கும், பின்பு எப்படி கொஞ்சம் அது அந்த மலர் அரும்பி மொட்டாகி பின்பு அது பூவாகி கொண்டு மாலையிலே தான் அது மலர்ந்து நிற்கிறது. அங்கே தான் காதல், காதலர்களுக்கான ஒரு அற்புதமான நேரம் அந்த காமம் விரகம். இப்பொழுது அந்த குரல்பாவோடு சில வரிகளை இந்த பாடலில் கேட்டுவிட்டு அடுத்த நேரை சந்திப்போம்.

தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், பேசுவீங்களா? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம், பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.

0: தமிழ்நாட்டில் இருந்து கீதா அம்மா இணைகின்றார். அவரோடு பேசலாம். வணக்கம் கீதா அம்மா.
1: மாமா எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். அந்த சிரிப்போடு வருவதற்கு மிக்க நன்றி. நல்லதொரு விடயத்தை பேச போன்றோம். மிக அழகியலும் அதே நேரம் ஆதங்கங்களும் நிறைய இருக்கின்ற ஒரு விடயம். எப்படி இந்த பொழுது கண்டிரங்கள் படித்து பார்த்தீங்களா? எப்படி இருக்கின்றன குரல் பார்க்க? மறந்து தூக்கி வீசி அந்த மாதிரி செய்துவிட்டு போகின்ற பொழுது எவ்வளவுக்கு வலிக்கும்? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீதாம்மா?

0: காதல் என்பது அன்றும் காதல் தான், இன்றும் காதல் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
1: ஆமாம்,
0: ஆனால் ஆனால் அன்றைய காதலிலே ஒரு அமைதி இருந்தது, பொறுமை இருந்தது, பொறுமையோடு காத்திருந்தார்கள். இன்றைய காதலிலே அந்த பொறுமை என்பது இல்லை. ஒரு நிமிடத்திலே பதில் வர வேண்டும், ஒரு நிமிடத்திலே
1: ஒன்று நினைக்க தோன்றுகிறது. உண்மையான அன்பு இல்லை, அது எல்லாம் ஒரு போலியாக இருந்திருக்குமா? ஒரு உண்மை அன்பு என்று ஏங்கி சிலர் அதிலேயே மனசை பறிகொடுத்து நோயாளி ஆகி விடுவார்கள் இல்லையா? அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடைபெறும். அதெல்லாம் மிக கவனமாக கையாள வேண்டும் என்பதனை வடிவம் சொல்கிறது. நீங்க வேறு மேற்கொண்டு சொல்லுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, இந்த காதலின் வலி என்பது, காதலின் பிரிவின் வலி என்பது அது ஒரு கண்ணீர் தான். அது கண்ணீர், நிச்சயமாக கண்ணீர். பிரிவின் போது அந்த பகல் எல்லாம் கடக்கிறாள் அந்த காதலி. மாலையை கண்ட உடனே அவள் மனம் உருகுகிறது. மனம் உருகி அவளுடைய கண்ணீர் பெருக்க நினைவுகள், கண்ணீர் வந்து நினைவுகளாக அவளுக்கு வரிசை கட்டி நிற்க தொடங்குகிறது. மாலை பொழுதில் தன்னுடைய தலைவனை காணாத ஏக்கத்திலே அவளுக்கு அந்த மாலை பொழுது என்பது ஒரு ஒரு நோயை கொடுக்கக்கூடியதாக, அவள் ஒரு நோயிலே பாதிக்கப்படுவதை போல் உணர்கிறாள் அந்த அந்த தலைவி. மட்டுமல்ல, அந்த சூரியன் மறைவது உலகத்திற்கு இயற்கையாக காணப்பட்டாலும் இந்த காதலினோட மனம் வந்து ஒரு நம்பிக்கை, நம்பிக்கையை இழக்கின்ற ஒரு மறைவாக அந்த மாலை பொழுதை அவள் கடக்கிறாள். அவர் வருவாரோ என்ற ஒரு ஏக்கம், ஒரு கேள்வியோடு அவர் எப்ப வருவாரோ என்ற கேள்வி அவள் மனதிலே, அந்த பாடலோடு கூடிய கேள்வி எப்பொழுதும் அந்த மாலை பொழுதை கடக்கும் பொழுது அவளுக்குள்ளே ஒரு உணர்வு தோன்றுகிறது.
1: அந்த உணர்வுகளை யாரும் போய் குழப்ப கூடாது என்பதையும் பேசியிருந்தோம். அதுல குழப்பம் செய்தவள்ள நானும் ஒருத்தி என்பதை எனக்கு இப்பொழுது என்னை வருத்துகிறது. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க, வேற என்ன சொல்ல போறீங்க?
0: அந்த மாலை பொழுதிலே அந்த மயக்கக்கூடிய அந்த அறிவு வந்து அவள் எப்படி அதை நினைக்கிறாள் என்றால், இந்த ஊரையே மயக்கி அவளை துன்பத்தில், இந்த மாலை பொழுது வந்து ஊரையே மயக்கி கடந்து செல்வது போல அவளுக்கு துன்பத்தை கொடுத்து விட்டு செல்கிறதோ என்று அவள் அங்கே உணர்கிறாள். மட்டுமல்ல, அந்த காதலன் இல்லாத அந்த மாலை பொழுதில், அந்த மாலை பொழுது நெருங்கும் பொழுது பகைவர்கள் அவளை நோக்கி வருவதை போன்ற ஒரு ஒரு ஒரு புரிதல் அவளுக்குள்ளே வருகிறது.
1: கண்டிப்பாக பகைவர் மாதிரி இருக்குது அந்த மாலை நேரம் என்றால், அந்த மாலை நேரம் காதலர்களை எவ்வளவுக்கு துன்பப்படுத்தும் இல்லையா? அந்த ஒரு பாடல் கூட இருக்க, மாலை என் வேதனை கூட்டுதடி என்று சொல்லி, மாலை தன் வேலையை காட்டுதடி, காதல் எல்லாம் அந்த மாலை நேரத்தை வர்ணித்த ஒரு பாடல் அந்த பாடல்.
0: கண்டிப்பா கண்டிப்பாக, மாலை நேரத்துலதான் அந்த நினைவுகள், அவளுடைய தலைவனுடைய நினைவுகள் வந்து அவளை நினைப்பூட்டுகின்ற ஒரு பொழுதாக அவள் கடக்கிறாள். காலையிலே அரும்பாகவும் பகலிலே பேரரும்பாகவும் காணப்படுகிற அந்த தலைவியின் மனமானது மாலையிலே ஒரு மலரக்கூடிய ஒரு பூவாக இருக்கிற வேண்டிய நேரத்தில், இந்த மாலை பொழுதின் தலைவனின் அந்த ஏக்கம், தலைவனை காணாத, தலைவனின் வருகையை காணாத ஏக்கம் அவளுக்குள்ளே ஒரு துடிப்பாக, ஒரு நோயாக அங்கேயே தொற்றிக் கொள்கிறது. ஒரு இப்ப காதல் என்பது, நான் முதலிலே சொன்னேன், காதல் என்பது அப்பொழுதும் காதல், இப்பொழுதும் காதல் என்று சொன்னேன். ஆனால் அந்த காதல் வந்து எப்பொழுதும் மாறவில்லை. முன்பு காதலாக இருந்த காதல் இப்பொழுது அன்பாகி வெறுப்பாகி பொறுப்பாகி மாறிவிட்டது. அன்பாகி வெறுப்பாகி பொறுப்புக்குள்ளாலே அந்த காதல் இணைக்கப்பட்டு விட்டது.
1: நன்றாக இருக்கிறது.
0: அதுதான் ஒரு பாடல், ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா, இது ஒரு பொன் மாலை பொழுது வானமகள் நானும் வேறு உடை போணுகிறா, இது ஒரு பொன் மாலை பொழுது. அந்த மாலை பொழுது, மாலை பொழுது அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் ஒரு நெருக்கமான இரவு வந்த இரவு என்பது காதலனுக்கு எதிரி, இரவு என்பது காதலனுக்கும் காதலிக்கும் எதிரி, மாலைதான் அவங்களுக்கு மயங்கக்கூடிய அந்த பொழுது. அந்த பொழுதிலே அந்த மயக்கத்திலே அவள் தலைவனை பிரிந்து இருக்கும் பொழுது அவளுடைய மனம் எப்படி எல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும், எப்படி எல்லாம் வேதனைப்பட்டு இருக்கும். கண்டிப்பாக
1: இருக்கக்கூடிய அந்த தாபம், அந்த விரகம், அதை தலைவன் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாம அந்த உயிரை போட்டு வருத்துறதுல என்ன இருக்கு அந்த தலைவனுக்கு, யோசிச்சு பாருங்க. மிக்க நன்றி கீதாம்மா. இன்னும் ஒரு சில வார்த்தைகள்ல உங்களை நாங்கள் நிறைவு பகுதிக்கு செல்வோம், சொல்லுங்க.
0: அந்த மாலை தென்றல் வந்து அவள் கன்னத்தை தொட்ட போது அவள் கேக்க, அவள் எங்கே, அவர் எங்கே, மாலை தென்றலே நீ வந்து விட்டாயே, என் கன்னத்தை தொடுகிறாயே, ஆனால் என்னவன் எங்கே என்று அவளுடைய உயிர் கேட்கிறதாம். அப்படி அவளுடைய அந்த மாலை பொழுதின் அந்த பிரிவு அவளை வாட்டுகிறது. இப்போ இந்த காலகட்டத்திலே ஒரே ஒரு பாடல், காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வடிகிறது கண்ணே. அந்த
1: பாட்டுதான்
0: கண்டிப்பா கண்டிப்பா அந்த அந்த பாட்டு, அந்த இல்ல நம்முடைய ஐயன் தமிழ் புதல்வன் திருவள்ளுவர் அவர்கள் அவர்கள் இலக்கிய நயத்துடன் அப்பொழுது எழுதி வைத்திருந்தாலும் அந்த திருக்குறளில் உள்ள வரிகளை வைத்து இன்று அழகாக அது மயக்கக்கூடிய காதல் பாடலாக அந்த அந்த இரு மனங்களும் தேடக்கூடிய அந்த மாலை நேரத்திலே தேடுகின்ற பாடலாக இன்று அழகாக கவிஞர்கள் அந்த பாடல் வரிகளிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது
1: அடியொற்றி பல பாடல்கள் இருக்கின்றன. மிக்க நன்றி கீதாம்மா, நிறைய பேச வேண்டும். நாங்க இனியும் உங்களுக்கு காமத்து பால் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கலகலை கூட பேசலாம், ஆனால் நல்ல விஷயத்தை சமூகத்துக்கு கொடுக்கின்றோம். மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் பேசுவோம்.
0: நன்றி நன்றி அம்மா, நன்றி
1: நன்றி, வணக்கம். தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம். சிறப்பாக கீதாம்மா இணைந்து கொண்டு எங்களுக்கு அற்புதமான கருத்துக்களை காமத்து பாலில் அந்த அதிகாரத்தில் இருந்து எங்களுக்கு கூறி சென்றார். வார வாரம் இணைந்து சிறப்பிக்கிறதுக்கு கீதாம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியினை மிகவும் மிகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமா, அதுல இன்னொரு குரல் பாவையும் சொல்லிக்கொண்டு அடுத்த நேரகை நாங்கள் விரைவாக செல்லலாம். மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது என்று சொல்கிறார். மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது என்று சொல்லி அதில் எப்படி சொல்கிறார்னா, மாலை காலமே நீ வெறும் மாலை பொழுது அல்ல, என்ன செய்கிறாய், நீ பயங்கர மோசமான ஆள் இந்த மாலை பொழுது. பிரிந்திருக்கும் காதலர்களுடைய உயிரை குடிக்கும் கூறிய வேலாயுதம் நீ என்று சொல், கூற்றுவனாக பகைவனாக இப்பொழுது வேலாயுதம், வேல் எவ்வளவுக்கு குற்றி கிளிக்குமோ உயிரை வதைக்குமோ அப்படி அப்படியெல்லாம் உவமைகளை கையாண்டு அந்த மாலை பொழுது எவ்வளவு மோசமானது, இந்த காதலர்களுக்கு பிரிவை தாங்குன துன்பத்தை கொடுக்கக்கூடியது என்பதற்கு அவர் கையாண்ட அந்த உவமைகள் தான் இன்னும் அந்த வேதனையினுடைய ஆழத்தை கனதியை காட்டுகின்றன இல்லையா. கூற்றுவனாக சொன்ன யோசிச்சு பாருங்க எப்படி இருக்க, ஒரு எம்மனாக இருக்கின்றது மாலை பொழுது. அப்படி மாலை என்பது வேதனை கொடுக்கக்கூடியது காதலர்களுக்கு. நேர்களை தொடர்ந்து சந்திப்போம்.

0: நேரம் இப்பொழுது 10:15 நிமிடம் இன்னும் 2 நேயர்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியை விரைவாக 10:30 நிறைவு செய்ய வேண்டும். அடுத்த நேயர்களோடு வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த நேயரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: இனிய வணக்கம். நான் விஜய் கதைக்கிறேன்.
0: இனிய வணக்கம் விஜய். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை கொண்டு இருக்கிறீங்க என்றதே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. சொல்லுங்க.
1: நன்றி நன்றி. என்னன்னு சொன்னா இப்ப ரவிவாள் என்ன சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வந்து மிகவும் ஆரோக்கியமான கருத்துக்களா இருந்தது. அதே மாதிரி இந்தியால இருந்து கலந்து கொண்ட அம்மாவும் வந்து சூப்பரா சொன்ன எல்லாம் வந்து அந்த எங்கட சினிமா இலக்கிய பாடல்கள் வந்து இவ்வளவு சூரங்கள்ல
0: அவர்களுக்கு ஒரு கை வந்த கலை. நிச்சயமாக
1: நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமா அது நாங்க வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். அது நாங்க உள்வாங்குவோம் என்று சொல்லி அந்த பாட்டுண்ட வரிகள் இப்ப நான் எல்லாம் அதை மறந்து போடுவேன். இப்ப திருப்பி சொல்ற கைநூரியல ஆனா அது உள்வாங்கல சும்மா மண்டையெல்லாம் கிரு இருக்கு பாட்டு கேட்டு கொண்டிருக்கீங்க. நிச்சயம் அருமை. இந்த மாலை பொழுதுகளை வந்து நாங்க கூடுதலா அனுபவிச்சதுன்றது வந்து கூடுதலா என்ன பொறுத்தவரை தாயகத்துலதான். இங்க வந்து நாங்க ஏதோ ஒரு வகையில சில வகையில இந்த வேலை பழுக்களுக்கிலையும் பொருளாதார சிக்கல்களுக்கிலையும் சிக்கிப்பட்டு கிடக்கிறாங்க. அது ஒரு வேதனையா தான் எங்களுக்கு பெரிய இழப்பா தான் இருக்கிறது எல்லாருக்கும்.
0: இங்க மாலை எது காலை எது ஒண்ணு ஓடுறதால நமக்கு அதை பற்றி தெரியாது.
1: நிச்சயமா ஆனா அந்த அருமையான பொழுதுகளை நாங்க தவற விடுறதே ஒரு பெரிய பெரிய தவறு தான். இயற்கையை நாங்க தவற விடணும். இப்ப சில சில சிக்கல்களுக்கெல்லாம் மாட்டி போட்டு நாங்க அந்த இயற்கையை தவற விட்டுட்டு ஏங்கி கொண்டிருக்கலாம். கணவன் மனைவி இருவருமே ஏங்கி கொண்டிருக்கலாம். இந்த காதலுக்கு வந்து நாங்க முதல்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுக்காக எத்தனை பேர் உயிரை கூட விட்டுருக்கிறார்கள். என்ன தாங்கள் அந்த இந்த தாங்களுடைய இணைய அடைய முடிய முடியவில்லைன்றதுக்காக நீங்க யூரோப்பியன் கண்ட்ரில பாத்தீங்கன்னா 10 வருஷம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட துடிக்கிறத வந்து எனக்குத்தான் தெரியுமா. உங்களுக்கு கதை கேட்கல, தனிப்பட்டதில் கதை கேட்கல, மிகவும் கவலையோட காய்ச்சி கொண்டிருப்பார்கள். 5 வருஷம், 10 வருஷம், 10 வருஷத்துக்கு கூட காலங்கள் எல்லாம் வந்து தங்களுடைய துணையா பிரிந்திருக்கல. அந்த தங்களுக்கு உரையாடி அந்த அலாக்குறையா வந்து சேர்ந்து கதை கேட்கல, பண்ணா காய்ச்சி போட்டு அப்புறம் தனியா எடுத்து சரியான சோகமா காய்ச்சி கொள்றது எங்கட காதல கேட்கறது என்ன. அப்ப நாங்க வந்து இப்ப உண்டா ஒரே இடத்துல இருந்து கொண்டும் பிரிகிறோம் என்று சொல்லி சொன்னா அந்த பிரிவினையை வந்து தவிர்த்து இணைந்து வாழ்றதுக்கு இயல்பான முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது காம கழிப்புதலே கழித்தல் வேண்டும் என்று சொன்னா நிச்சயமா வந்து அதுல அது ஒரு மிகவும் ஒரு ஆரோக்கியமான விஷயம் உண்டு. எங்கட மனதுக்கு உடலுக்கு
0: காமம் மலரிலும் மெலிது, மலரை விட மென்மையானது என்றால் எவ்வளவு தாக்கப்படும். ஒரு மலரை எடுத்து கசக்கி விட்டா எப்படி இருக்கும்? அதை விட மென்மையானது காமம். ஆகவே அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப அவதானமா இருக்கணும்.
1: நிச்சயமாக நிச்சயமாக அந்த இருவரும் திருப்திகரமாக அதை அடையற வேண்டியதும் அதை தேவையான அளவு பெற்றுக்கொள்ள வேண்டியதும் வந்து மிக முக்கியமான ஒரு விடயம். அதை தவிர்த்து கொண்டு நாங்க வேறொரு விடயத்தை நாடி செல்லவே கூடாது. முதல்ல இது எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதுக்கு அப்புறம் நாங்க மற்ற விஷயங்களை தேடி ஓடுவோம்ன்றதுல வந்து நான் குறியா இருக்கணும். நாங்க குடும்பங்கள்ல கணவன் மனைவி வேற இப்ப நாங்க எங்கட புள்ள குட்டிகளுக்கு கூட நாங்க சொல்ல நிச்சயமாக சொல்லித்தான் நான் சொல்லித்தான் வளர்க்கிறேன். எனக்கு மெட்டாக்களை பற்றி பிரச்சனை இல்ல, சொல்லித்தான் வளர்க்கிறேன். இந்த திருமண வயசுகளை வந்து நீங்க தவற விடக்கூடாது. நீங்க உங்களோட கல்விக்காகவோ இல்லாட்டா ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ ஒரு பொருளாதார பயந்தோ நீங்க அதுல தவற விடாம நீங்க அந்த திருமண வயசை நாங்க இப்படி செய்த திருமணம் செய்த எவ்வளவு கலகலப்பா நல்ல சந்தோஷமா வாழ்றோம்ன்றதை நீங்க உணரணும். அதே மாதிரி நீங்களும் பயப்படாங்க அது அதான் அந்த வயசங்கள் அடைஞ்சு செய்ய வேண்டும்ன்றதை வந்து சொல்லிக்கொள்வது என்னுடைய சொல்லித்தான் நாங்க வளர்க்கிறோம். பாப்போம் அவைய எதிர்காலம் எப்படி இருக்கும். என்ன பொறுத்தல நாங்க அதுக்கிட்ட மாதிரி அவர்களுக்கும் அமைத்து கொடுக்க வேண்டும். அதாவது அதுகளை தவற விட்டுட்டு நீங்க கல்விக்கு அதி முக்கியத்துவம் கொடுத்து அதுகளுக்காக ஓடி திரிஞ்சு போட்டு கடைசியில 34-35 வயதுரம் இருக்கிறத வந்து நான் என்ன பார்த்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. அது அதுக்கேற்ற மாதிரி முன்மாதிரியாக நாங்க அவர்களுக்கு வழங்கப்படுதவர்.
0: திருமணத்தின் பின்பும் கூட 2-3 வேலைக்கு செல்பவர்கள் கணவன் மனைவி எல்லாம் சந்திப்பது என்பது மிக அறதிலும் அரிதாக இருக்கின்ற ஒரு புலம்பெய தேசத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா
0: போதும் மனைவி போயிருவாங்க வேலைக்கு
1: பேசுறதுக்கு. நிச்சயமா இதுகளெல்லாம் தவிர்க்க சிந்தித்த நானெல்லாம் நாங்க இந்த ரேடியோல கனை பேர் வந்து பல விதமாக கதைச்சாலும் அதுக்கு பிறகு ஒரு வருமானத்தாலும் இவர்கள் அப்படி கேட்கறது இப்படி கேட்கறது ஒரு சிந்தனை கொண்டு போடும் எனக்கு மண்டைக்குள்ள ஓடும் கணக்கு விஷயங்கள் எல்லாத்த கருத்தையும் நான் உள்ள வாங்கி போட்டு அப்புறம் யோசிக்கிறது இதுக்கு ஒரு மாற்றி இவர் இவர் இப்படி சொல்றாரு அவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லி நாங்க எங்களுக்குரிய ஒரு படிப்பினையை உருவாக்கணும்னு சொல்லி சொன்னா கட்டாயம் தவிர்க்கலாம் ஆனா இனி மாட்டப்பட்டாலும் இதுல இருந்து விடுபடையலாம் இந்த பொருளாதார உலகத்துல சில சிக்கல்களுக்கு போய் மாட்டப்பட்டுட்டோம்ன்றாலும் அதுல விடுபடையலாம் இப்ப நாங்க திருவணம் என்றதுக்கு செலவழிக்கின்ற பெரும் தொகையை வந்து திட்டம் போட்டுட்டோம்னு சொல்லி வடிவா திட்டம் போட்டோம்டா அவர்கள் அந்த திருமணத்துக்கு பிந்திய காலத்துல வந்து ஒரு வேலை செய்தோண்டு ஒருவர் வேலை செய்தோண்டு இல்ல ஒரு நேர வேலை செய்தோண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையா அந்த பணத்தை வச்சு உருவாக்கலாம் ஆனால் அந்த அந்த அந்த திருமணத்துக்கு செலவழிக்கிற $1.5 லட்சம் அந்த கணவன் அந்த பிள்ளைகள் வந்து பிறகு எவ்வளவோ படாத பாடப்பட வேண்டிய சூழ்நிலையும் பட்டு கொண்டிருக்கவே நாங்க இதை பார்த்துக்கொண்டான் இருக்கோம் நாங்க திருவள்ளுவர் இவ்வளவு விஷயம் சொல்லி இருக்கிறார் ஆனா அந்த நேரத்துல திருமணத்துக்கு பெண்ணுக்கும் 5 வருஷம் உழைச்சு அந்த திருமணத்தின் பழுவ நீக்கிறதுக்கு உழைக்கணும்னு சொல்லி இல்ல இருக்கே இல்ல இப்ப அம்மா அப்பா அந்த காலத்திலயோ அம்மாக்களின் காலத்திலயோ மிகவும் சாதாரணமாகத்தான் அவர்கள் அந்த அனுபவித்து வாழ்ந்தார்கள் சாதாரண வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையும் ஆனா இப்ப வந்து வேறு எங்கு போய் மாட்டுப்பட்டுட்டு வேறு ஏதோ மண்டைக்குள்ள எல்லாம் ஏத்தி போட்டு அந்த சிக்கல்களுக்குள்ள எங்க பிள்ளைய எங்கூட சரி வருவாங்க
0: குழந்தைகளும் கூட 12-13 குழந்தைங்க இந்த காலத்துல ஒற்றை
1: குழந்தைதான் இல்ல உங்க குழந்தை அது அது கூட அந்த காமத்தின் ஊடாகத்தான் அந்த குழந்தைகளை உருவாக்குறோம் அப்ப என்னன்னு சொல்லிச்சுன்னா நாங்க முதல்ல வந்து இப்ப என்ன இப்ப எப்படி செய்யறாரு சொல்லிச்சுன்னா தங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தா காணும்ன்ற ஒரு மனோன்ல வந்து கனவேருக்கு இருக்கிறது ஆனா அந்த குழந்தைகள் வேணும் குழந்தைகளுக்கு அந்த கூடுதலான சகோதரங்கள் வேணும்ன்ற எண்ணம் அவர்களுக்கு இல்ல நிச்சயமாக வந்து நீங்க ஒரு 13-14 வயசுலதான் குழந்தைகளே பிள்ளைகள் வந்து இன்னும் சிறுவர்களை எதிர்பார்ப்பார்கள் அப்ப அவர்களுக்கு பெரிய ஆர்வங்கள் வரும் அந்த தங்களுக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் அந்த வயசுல இருக்கீங்களா இப்ப நான் கூட அந்த வயசுல நல்ல சிறுவர்களை சின்ன பிள்ளைகளை வந்து சதியா விரும்புறேன் அப்ப அதை அப்படி பாக்கல நிறைய பிள்ளைகள் வந்து எங்களுக்காக இல்ல அது அவர்களுக்காக அவர்களுக்கு நாங்க என்ன வீடு வாங்கி கொடுக்கலாம் கார் வாங்கி கொடுக்கலாம் அதுலும் பார்க்க நாங்க என்ன எங்களுடைய சிப்ளிங்கள் அந்த அவர்கள் சகோதரங்கள் இருக்கும்னு சொல்லிச்சுன்னா அவர்கள் மிகவும் மகிழ்ந்திருப்பார்கள் உண்மை
0: தனி பிள்ளைனா இருந்து யோசிச்சுட்டு முழிச்சுட்டு இருப்பாங்க சரி 2 பிள்ளைண்டா கூட ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும்னா அவர்கள் ஒவ்வொரு மூலையில இருப்பார்களே
1: அவர்களோட
0: உணர்வு செயல்பாடுகள் வேற வேறதானே
1: நிச்சயம் நிச்சயம் இப்ப எங்க வீட்டிலாம் கிட்டத்தட்ட எங்க வீட்டிலாம் கிட்டத்தட்ட ஒரு 8 மணில இருந்து 10 மணி வரையும் பெட்ல நடக்கிற சண்டையை ரசிச்சு கொண்டே இருக்கலாம் நாங்க 2 சமைச்சவங்களே இருந்து
0: சிறப்பாக விஜய சொல்லி சென்றார் இப்பொழுது அடுத்த நேயர் இருக்கின்றார் பேசலாம் வணக்கம் வணக்கம் வணக்கம் அந்த நேயர்வுடன் நாங்க நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம் மற்றும் ஒரு குரல் பாவையும் சொல்லி கொண்டு அந்த குரல் பா நம்மளுக்கு என்ன சொல்கிறது என்றால் அந்த தலைவி இது ஒரு தலைவியினுடைய உரையாடல் ஏக்கமாக இந்த அதிகாரம் இருக்கிறது தலைவனுடையது நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை பேசியிருந்தோம் இதில் தலைவி என்ன சொல்கிறாள் இந்த காலை நேரத்துக்கு நான் ஏதோ நன்மை செய்திருக்கிறேன் போல இருக்கு காலை மாலை அதுல மாலை நேரத்துக்கு நான் என்ன தீமை செய்த நான் ஏன் அப்படி என்ன போட்டு இவ்வளவு வதையா வதைக்குதே என்ன போட்டு என்று சொல்லி அதுக்கு ஈன இறக்கம் இல்லையா என்று சொல்லி அந்த மாலை நேரத்துக்கு பேசுகின்றாள் ஆனா காலை நேரம் நன்மையை செய்து அது ஓரளவுக்கு என்னால முடியக்கூடியதா இருக்குது என்று சொல்லி அந்த தலைவி அதாவது அதுல வந்து நாங்க இன்னொன்றையும் விளங்க வேண்டும் அந்த தலைவியினுடைய இயக்கம் இருக்கும் அதே நேரம் ஒரு நாளில இன்பம் துன்பம் எல்லாமே மாறி மாறி வரும் என்பதனை பெரும் தீர்க்க தரிசனம் மிக்க அந்த ஞானி எங்களுக்கு அந்த குரல் பாவூடாக சொல்லி இருக்கிறார் காலை எங்களுக்கு நன்மையாயிருந்தாலும் மாலை நேரத்துல இந்த விரகம் என்பது கூடுகின்றதே என்பதனை அவர் ஒரு நாள்ல ரெண்டுமே வரும் வாழ்க்கையில இன்பம் துன்பம் எல்லாம் வரும் என்பதனை இந்த காலை மாலை அவளுடைய அந்த துயரத்தை வைத்து அவர் மிக அழகாக அந்த வாழ்க்கையை பற்றி வாழ்வியல் என்றால் என்ன என்பதனை விளங்க வைத்திருக்கின்றார் இல்லையா வாழ்க்கையில கடினமான நேரங்களும் இருக்கும் சந்தோஷமான நல்ல நேரங்களும் இருக்கும் ஆகவே ரெண்டையும் சமமாக பார்க்கணும் தலைவி புலம்ப கூடாது என்பதனை சொல்லிக்க இருந்தாலும் தலைவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் இந்த குரல் பாவூடாக சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை கொண்டு வருவோம் காலைக்கு செய்த நன்று என் கொல் எவன் கொல் யான் மாலைக்கு செய்த பகை என்று கேட்கிறாள் அதுல கேள்வி கேள்வியா இருக்கு கேள்வி கணைகள் இந்த குரல்ல காலைக்கு செய்த நன்று என் கொல் நான் காலைக்கு காலை நேரத்துக்கு என்ன நன்மை செய்தனோ அடுத்ததா கேக்குறா, எவன் கொல் யான் மாலைக்கு செய்த பகை, மாலை நேரத்துக்கு நான் என்ன தீமை செய்தனும்? ரெண்டு கேள்விகள் இருக்கின்றன இல்லையா. அழகான ஒரு குரல் பா, காலைக்கு செய்த நன்று என் கொல். அடுத்த கேள்வி, எவன் கொல் மாலைக்கு, யான் மாலைக்கு செய்த பகை, நான் என்ன பகை, என்ன தீமை, அதுக்கு அநியாயம் என்ன செய்தன் மாலை நேரம், இவை ஏன் போட்டேன், வருத்தம் வருத்தமா வருத்துறாய் என்று சொல்லி மிக அழகு அந்த உணர்வுகளை நாங்கள் படித்திருக்கின்றோம். மனித உணர்வுகளுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக. இல்லாத பட்சத்தில் ஒரு உயிரினுடைய தவிப்பு என்பது எத்துணையானது என்பதனை திருவள்ளுவம் இன்னும் குரல் பாக்களே சொல்லியிருக்கிறது. நாங்கள் இனிவரும் காலங்களிலும் இவற்றை பேசுவோம். மிக அருமை இணைந்து சிறப்பித்தமைக்கு எல்லாருக்குமே நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். உங்களோடு இவ்வளவு நேரம் பேசி நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா என்னதையும் சொல்லிக்கொண்டு, சிறப்பு எல்லாரும் அவரவர் குடும்பத்தில் அவரவர் காதலுக்குள்ள இந்த புரிந்துணர்வு என்பது கண்டிப்பாக வேண்டும். ஒரு ஆன்மாவுக்கு இந்த அதிகாரம் மிக தேவையானது ஒன்று. தொடர்ந்து உங்களோடு சுயமா தமிழ் எஃப்எம் இணைய போன்றது அங்கே எஸ்டி செந்தில்நாதன் அவர்கள் காத்திருக்கின்றார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

0: தமிழா தமிழ் எச்டியின் விடியல். அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா Jewelers.
3: Everything okay? No problem. And did you know?
2: Bar kalam closing da tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
6: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
7: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
8: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
9: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
9: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
2: 416-746-27.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும், நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4th தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
8: ஆரூரன்.
7: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
7: பிராம்ப்டன் கற்பக விநாயகர் ஆலய 25th ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா August 6-7-8. 3 நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக August 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி. மயில் நாட்டியம், 20-க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும்.
8: 9 4 5 4 7 1 0 2 5 5. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 6479247638, அல்லது கால் தர்ஷன், 4168970919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638, 4168970919.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 J.CA.
0: நான்காவது ஆண்டு நிறைவையொட்டி ஆயிஷா சில்க் தரும் மெகா சேல். பெருந்தொகை புதிய வரவுகள் அனைத்து 30% முதல் 50% தள்ளுபடியில் July 31 முதல் August 3 வரை. சாரீஸ், சல்வார், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 50% கழிவில் இந்த 4 நாட்கள் மட்டுமே. பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, 10 sale கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 sarum $10, 2 t-shirts $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. 21-40 மோர்னிங் சைட் Finch 416-298-6116.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஜி, இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: சமூகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
8: Working for you.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 VKRH.com.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
4: காசு வேணும்னு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000
2: GTA Credit.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலய 25வது ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா August 6-7-8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக August 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி, மயில் நாட்டியம், 20 மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416-471-0255
5: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
7: ஏசியா கோல்ட் இங்க்.
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
10: ஆரூரன்.
8: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
11: அப்படின்ற

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்புடு உயிரிடையில் நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்புடு உயிரிடையில் நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: வணக்கம், நான் ஐசாசல் புஷ்பா ஹைகிரன். எங்க 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
3: ஐஷா சில்க் தரும் மெகா சேல் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை அனைத்து 30% முதல் 50% தள்ளுபடியில்
2: விசேடமாக உங்களுக்கு சாரி, சல்வார், பிரைடல் லங்கா, டிசைனர் லங்கா, மென்ஸ் சர்வானி, மென்ஸ் குர்தா, ஜுவல்லரி எல்லாமே 50% ஆஃபுக்கு நீங்க இந்த 4 திட்டங்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
3: டென் சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரி ஸ்ரீ சாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் Finch 416-298-6116 Aisha Silk. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை 647-924-7638 416-897-0919.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com

0: கிளி நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வர்த்தகத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00-9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சீமாட்டா மலேஷ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்கள் எல்லோருடனும் இணைந்து சிறப்பித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ராஜீவ். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை, நேரம் மாலை 6:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜீவ் கிருபா. இலங்கையின் 26th இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரல் நலிந்த பிரேமரத்ன தனது கடமைகளை அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். 2030 இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானத்தை 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமாக உயர்ந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். காவிரி நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி சென்னையில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். கனடாவில் HIV தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிப்புற எல்லைகளை பலப்படுத்த வேண்டும் என 22 உறுப்பு நாடுகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
0: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து, டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 21°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 24°C காணப்படுகின்றது. இன்று 7 மழைப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் 100% காணப்படுகின்றன. 0.2 mm மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இன்று 9:08.5 mm மழை பொழிவதற்கும், 10:10.6 mm மழை பொழிவதற்குமான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18°C, நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 18°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26°C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தர வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4 6 6 4 4 6 2 2 2.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த ஒரு குருவி இருந்ததாம். அந்த குருவி மிகவும் அழகான குருவியாக இருந்ததாம். அதை நினைத்துதான் தன்னை சுற்றி இருக்கும் நண்பர்களும் தன்னை போல் அழகானவர்களாக இருக்க வேண்டும் என்று அது ஆசைப்பட்டதாம். அதே போல் அதை சுற்றி இருக்கும் நண்பர்களும் மிகவும் அழகானவர்களாக இருந்தார்களாம். அந்த தருணத்தில் ஒரு காக்கா வந்து அந்த குருவியிடம் கேட்டுதாம், நானும் உன்னுடைய நண்பர்களில் ஒருவராக இருக்க முடியுமா என்று கேட்டுதாம். அதற்கு அந்த குருவி என்ன பதில் கூறியிருக்கும், இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம் 9 மணி வரை. இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164-6642-22.

0: பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
1: ஓ வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுது என்ன, எப்படி நீங்க? நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ நான் நலமா இருக்கின்றேன், நன்றி.
0: என்னண்டுக்கு ஒரு சேடா கதைக்கிற மாதிரி இருக்கு.
1: இல்ல இல்ல, வெதர் சரியில்லை தானே?
0: இன்று நல்ல ஒரு காலநிலை தானே, நல்ல ஒரு சுடச்சுட்டு ஒரு காஃபியும் குடிச்சு ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸும் சாப்பிட நல்லா இருக்கும்.
1: காஃபி குடிச்சிட்டு ப்ரோக்ராம் பார்க்க போகும்போது மழை மழை நடந்து கொண்டு இருக்குது, அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஓமா கொஞ்சம் தலை பார்ப்போம்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
1: என்ன பாடல்? ஆஹா படத்துல இருந்து முதல் முதல் பார்த்தேன் காதல் வந்தது அந்த பாடல். பட் நீங்கள் கிட்ட கதைக்கு நீ நண்பனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நீ நம்பிக்கை துரோகம் செய்யாம எங்களுக்கு இருக்கிறது என்றால்
0: கேட்காம
1: இருந்திருக்கலாம்.
0: நல்லது, பாடல் கேட்டு மக்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இந்த பாடல் ஹரிஹரன் சித்ராவின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:10 நிமிடம்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: அழகிய மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். இன்னைக்கு
1: நடக்க போக முடியவில்லை அப்படியா?
2: இல்ல, தொடர்ந்து ஒரு வாரமா நட, அதையும் கிட்டத்தட்ட அவரேஜ் 9 அப்ப கொஞ்சம் டயர்ட் ஒரு நாள் ஓய்வு எடுப்பேன் மழை வந்த சாட்டில்.
1: கண்டிப்பா நல்லது சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்
2: எனக்கு? இன்னைக்கு அம்மா படத்துல மலையே மலையே இளமை முழுதும் நினைக்கும் மலையே, நல்ல பாடல் உண்டு.
1: மாதிரி ஒரு பாடல்
2: மிதியன் ஜோதி விழா பார்க்காம தவிக்கிட்டு கொண்டிருக்கிறார்.
1: ஆமாம், அவர் ஜோதி விழா பார்க்காமல் தவிக்கிறாரா அல்லது எதற்கு தவிக்கிறார் தெரியவில்லை மழை காரணத்தினால்.
2: பாவம், மழைக்கு தேவையான பாவம்.
1: ஆமாம், அந்த பாடலும் வருகிறது. நீங்கள், நான் ஒரு கதையும் கேட்டிருந்தேன்.
2: அது நானுக்கும் குருவி சொல்லியிருக்கும். எங்களோட இருப்பவர்கள் எல்லோரும் அன்பானவர்கள், பாசமானவர்கள், ஒற்றுமையானவர்கள். முதலில் நீ உனது நேர்மையும் உனது அழகை நாங்கள் முக்கியமாக கருதவில்லை. மனத்தில் அழகு வேண்டும். உன் மனதிலே அழகு இருக்கு என்பதை நிரூபித்தால் நீயும் எங்களோட நட்பாக இருக்கலாம். ஆனா உன்னை தொடர்ந்து நாங்கள் கண்காணிப்போம். கொஞ்ச காலம் நட்பாராயாமல் யாரையும் நண்பர்களாக உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதனுடைய ஆராய்ந்து உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீ நல்லவனாக இருந்தால், நல்ல மனத்தோடு தொடர்ந்து வாழ்ந்தால் உன்னை நண்பர்களாக ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை.
1: அப்ப நண்பனை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஜோசித்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமா?
2: திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறாரு, நட்பாராய்தல் என்று சொல்லி ஒரு அதிகாரமே இருக்கு.
1: பாடலும் கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் வந்து சங்கர் மகா சங்கர் கணேசனுடைய இசையமைப்பில் SPB ஜானகியின் குரலில்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் தாய், நான் மதன் கலக்கிறேன். நான்
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். இது என்ன வெதர் சரின்னு சொல்றார், வெதர் அந்த மாதிரி இருக்குது, என்ன வெதர் சொல்றான்றார்.
1: அவர் வெதர் வந்து அவருக்கு சரியில்லாமல் இருக்கிறது.
2: அதுக்கு தானே மற்றது இருக்குதே.
1: சொல்லுங்க, நீங்க இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்றைக்கு இந்த படுக்கப்பம் காக்கை சிறகு. அந்த படுக்கப்பம்
1: காக்கை சிறகு நிலை. நாங்க சொன்ன கதை கேட்டீங்களா?
2: தலைவி சொல்லுவா, நீ கருப்பா இருக்கிற பிரச்சனையில நாங்கெல்லாம் அழகா இருக்கிறோம், நீ கருப்பா இருந்தாலும் களையா இருக்கிற, ஆனால் இந்த கணவன் நடுகளும் கருப்புத்தான் எனக்கு பிடித்த கலர்ன்னு பாட்டு படிச்சுட்டு தெரிகிறவர். ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க வேணும், கையடிச்சு சத்தியம் பண்ணி கொடுக்க வேணும். நீ என்னது சக்கலத்தியா வந்துட மாட்டான்னு சொல்லி சத்தியம் அடிச்சு தந்தான்னு சொன்னா நான் அந்த குடும்பத்துல சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லுவேன். அந்த கூட்டத்துல
1: ராஜேஷ்கரன் அவர்கள் இணைந்து பாடி ஒரு பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 6:25.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
5: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் தீபன்.
5: வணக்கம் தீபன், எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல சுகமா இருக்கீங்க?
5: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. எங்க வேலையில நிக்கிறீங்களா?
6: வேலை போய்
5: கொண்டிருக்கேன். நல்லது, சொல்லுங்க. நீங்க என்ன பாடல் தெரியுது?
6: சின்ன மகராணி
5: மகளாக வந்தாள்.
6: ஆமாம்,
5: சொல்லுங்க.
6: எப்படியாவது
5: நண்பனாக இருக்கலாம், ஆனா துரோகியாக இருக்காமல் துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படியா? நல்ல ஒரு குற்றத்தான் பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
6: நன்றி.
5: ஹரிஹரன் குரலில் ஒலிக்கும் இந்த பாடல் ஒலிக்கும் இந்த நேரம் 6:29.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22. அழைப்பில் இருக்கும் நீரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜினா, காந்தி எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் அதே நலத்தோட சுகத்தோட இருக்கின்றேன்.
1: ஆஹா, எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
2: காலையில மழை பெஞ்சுது, இப்ப நல்ல வெயில் அடிக்குது.
1: ஆஹா, ஆனா நல்ல ஒரு காலநிலையா இருக்கு. மழை காலையில் மழை, பின்னேறம் வெயில் என்ற பொழுது அது ஒரு குளிர்மையான காலநிலையாக இருக்கும். அப்படியா?
2: எங்களுக்கு ஓகே, வன்கூர்ல வந்து அப்படித்தான் வரும்.
1: நல்லது சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு அந்த நிலவே மலரை படத்தில் இருந்து தொண்டங்களை வாழ்த்தி சிந்து பாடுவேன்.
1: ஆஹா, நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா? குருவியாக இருந்ததாம். அந்த குருவி நினைத்துதான் தன்னை சுற்றி இருக்கும் நண்பர்களும் தன்னை போல் ஒரு அழகானவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த குருவி ஆசைப்படுதாம். அதனுடைய ஆசைப்படி அதனுடைய நண்பர்களுமே மிகவும் அழகானவர்களாக இருந்தார்களாம். அந்த தருணத்தில் ஒரு காக்கா போய் அந்த குருவியிடம் கேட்டுதாம், நானும் உன்னுடைய நண்பர்களில் ஒருவராக வர முடியுமான்னு கேட்டுதாம். அதற்கு அந்த குருவி என்ன பதில் கூறியிருக்கும்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் வந்து நிறைவு செய்யலாம்.
2: அது சொல்லியிருக்க, நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிற, இப்ப என்னோட சேர்ந்த ஆக்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கிறாங்க, மனசு அழகு, அதே மாதிரி இந்த மனசு அழகு, நீயும் அழகாத்தான் இருக்கன்னு சொல்லியிருக்கு.
1: ஆஹா, வெளிப்புற அழகை விட மனசு அழகாக இருந்தால் நல்லது.
2: மனசு இருக்குன்னா நீ வந்து தனியே வரவில்லை, உனக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சாலும் எல்லாருக்கும் பங்கிட்டு, அதான் உங்க மனசு என்று சொல்லியிருக்கு.
1: ஆஹா, நல்ல ஒரு பதில் தான். பார்க்கலாம், பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி,
1: நன்றி. இந்த பாடல் எம்எஸ்பியினுடைய இசையமைப்பில் எஸ்பிபியின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 6:45.

0: நேற்று போனீர்களா?
1: நேற்று கொஞ்சம் பிஸியா போட்டது வாங்க.
0: ஆமா, இன்று
1: கொஞ்சம் நாளைக்கு வைக்கிறாங்களோ அண்டைக்கெல்லாம் அவங்க பிசினஸ் எடுத்து அவங்க பாவம் தானே, நாளைக்கு வச்சாங்க நல்லா இருக்கு.
0: பார்க்கலாம். நீங்க இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: இன்றைக்கு பாடல் டூட் படத்துல இருந்து ஊரும் பிளட் அந்த பாட்டு கேப்போம்.
0: ஊரும் பிளட். நாங்களோட கதையும் சொன்னோம், அதுக்கான உங்களுடைய பாடல்
1: இல்லப்பா. நீங்க கேள்வி பார்க்கிட்டது என்னுடைய ஞாபகம் ஆகடா.
0: சொல்லுங்க.
1: அழகான குருவியோட இந்த காகம் சொல்லி இருக்கும், நான் கருப்பு தான் ஆனா இந்த புலம் வந்து வித்தியாசம், நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தர சாப்பிடுவீங்க, நான் மட்டும் இருக்கிறேன், நான் தனியா சாப்பிடுறதில்ல, காக்காண்டு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிடுவேன், கொடுத்து சாப்பிடுற வழக்கம் நிலை இருக்கு என்று சொல்லி சொல்லி இருக்கும். அதுபோலதான் நாங்கள் நண்பர்களை எடுக்கும் பொழுதும் எல்லாரும் நண்பர்களா தான் இருப்பார்கள். அதுக்குள்ள நாங்கள் தெரிஞ்செடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்குள்ள நாங்கள் ஒரு நண்பன் கஷ்டப்படுறான்னு சொன்னா தெரியும் அந்த இதுல, அப்ப அத நாங்கள் கேட்காம செய்யணும் செய்யணும். ஆனால் அதுக்கு அவர் செய்யறமன்னிட்டு அப்புறம் அத வேண்டி போட்டு தராம இருக்க கூடாது. அத வேண்டினால அது என்ன நாளைக்கு தெரிஞ்சு தாருந்தாப்பான்னு சொல்லிதான்.
0: அப்ப நண்பனை தேர்வு செய்யும் பொழுது அங்க ஜோசிச்சு தான் தேர்வு செய்யணும், அப்படியா? அலசி ஆராய்ஞ்சு தான் நண்பனை தேர்ந்தெடுக்க போறோம்.
1: எல்லாரையும் நாங்க எடுத்து கொண்டிருக்கல,
0: அப்படியா?
1: கஷ்டப்பட சில நேரங்கள்ல தெரியும் தானே எங்களுக்கு சத்தமா கிடக்குது, வேலையிலும் இல்லாமல் வேலை அப்படி இந்த குள்ள ஏதாவது கட்டணும் கொள்ளணும்ன்றா நாங்க ஆளப்பா கஷ்டம் தெரிஞ்சா கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும் தருவான் அந்த நம்பிக்கை இருக்கு. சில பேர் புலங்குறதுல கண்டுபிடிக்கலாம், எல்லாரும் போல இல்ல நான் ஒரு நண்பனா பிடிக்கா, நான் வேலை இடத்துல இருந்தேன் கார் ஸ்டார்ட் பண்ண இல்ல, அப்ப நான் சொல்லுண்டே இந்த கார் நின்றுட்டு இருக்கிறப்பா அந்த சொன்ன சிலகமா இருக்கு பேசாம இரு நான் பாருங்க கார்ல, இந்த கார்ல வாரம் நீ பேசினா வந்தான் அப்படி சில உதவிகள் வந்து டக்குனாமல் செய்யணும். அப்படி அந்த இடத்துல இப்ப நான் அங்க நின்று வர்றேன்டா கொஞ்சம் தூரம் வேணாம். அப்பா சொன்ன நான் பாருங்க விடஜனையில என்னோட பாப்பா வந்தாரு, நான் இல்ல பாப்பா வந்தேன்.
0: பார்க்கலாம் உங்களுடைய பதில் எப்படி இருக்கிறது கேட்டு மக்களுக்கு.
1: நாங்கள் யாருக்கும் கஷ்டப்படுறேன் உதவி செய்தா அந்த நண்பன் நண்பனா தான் இருப்பான். நன்றி
0: நன்றி நன்றி. இந்த பாட சாய் அபைக்கருடைய இசையமைப்பில் பாட பாவினுடைய வரிகளில் சாய் அபைக்கர் பூமிகா டிபியின் குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியாலச் செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜீ கிருபா. யாழ்ப்பாணம் வெளி வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தங்களது பூர்வீக காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி மசாவுளான் பகுதி மக்கள் இன்று முதல் தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையில் டெங்கு பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 86,000 எட்டியுள்ளது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழை தொடர்பான அனர்த்தங்களில் இதுவரை 8 உயிரிழந்ததுடன் 13 காயமடைந்துள்ளனர். கனடாவின் வெஸ்ட்ஜெட் விமான சேவையில் பணியாற்றும் 4,287 விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். ரஷ்ய தலைநகர் மொஸ்கோ நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் வெடிப்பொருட்களுடன் நுழைய முயன்ற பெண், பாதுகாப்பு அதிகாரி மற்றும் வாடிக்கையாளர் ஒருவர் உட்பட 3 உயிரிழந்ததாக ரஷ்ய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் 26th இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்னா தனது கடமைகளை அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். 2030 இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானத்தை 36 அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். காவிரி நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி சென்னையில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கனடாவில் HIV தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிப்புற எல்லைகளை பலப்படுத்த வேண்டும் என 22 உறுப்பு நாடுகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 21 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 24 காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்பொழுது 90% காணப்படுகின்றன. 1.3 mm மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இன்று இரவு 9 10.1 mm மழை பொழிவதற்கும் 10 2.9 mm மழை பொழிவதற்குமான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 25, நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 காணப்படுகின்றது. நாளை மற்றும் நாளைய மறுதினம் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4 6 6 4 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை, ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த ஒரு குருவி வந்து மிகவும் அழகாக இருந்ததாம். அந்த குருவி தன்னை போல் தன் நண்பர்களும் மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாம். அதனுடைய ஆசைக்கமைய அதனுடைய நண்பர்களும் மிகவும் அழகானவர்களாக இருந்தார்களாம். ஆனால் அந்த குருவியிடம் ஒரு காக்கா வந்து கேட்டுதான், நானும் உன்னுடைய நண்பர்களில் ஒருவராக வர முடியுமா என்று கேட்டுதான். அதற்கு அந்த குருவி என்ன பதில் கூறியிருக்கும்? இந்த கதையை வந்து உங்களுடைய பாணியில் நீங்கள் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கு. அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் தவம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: பாட்டு கேட்கப்படும் சீன மாதிரி.
0: ஆஹா, நல்லது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
1: காதல் பை போகமே காணும் நன்னாளிலே, மற்றது பறவைகள் பலவிதம். நினைச்சாலும் குயில், குயில் வந்து, குயில் வந்து காதை ஃப்ரெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்குது. அப்போ குயிலுக்கு கூடுகளை தெரியாது. இப்போ காதை ஃப்ரெண்ட் பிடிச்சி காத்த கூட்டுக்குள்ள முட்டை.
0: ஆமாம், இந்த பாடல் வந்து சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி
0: நன்றி. ஜானகி மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில்.

0: காசு வேணும்னு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லையன்ட்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவர்கிட்ட கேட்டு அவவும் இல்லையன்ட்டு. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க மதி? நல்ல ஒரு காலநிலை, நல்ல டீ எல்லாம் போட்டு நல்ல காஃபி குடிக்க நல்லாக இருக்கும். அப்படியா? சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
4: குருவி காகத்தை காகத்திட்டு நல்ல குணங்கள்
3: இருக்கு,
4: பறவைக்கும். ஆமா,
3: பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். மலேசிய வாசுதேவன் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 7:14 நிமிடம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அடிச்சு நாம்
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155
0: 416-268-0155
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி,

0: மலையாள எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் கலியுவர்தன் கிடைக்கிறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சந்தோஷமா உங்களோட நிகழ்ச்சியோடு இப்பதான் இருக்கிறேன்.
0: நல்லது, சொல்லுங்க, நீங்கள் என்ன பாடல் தெரிவு?
1: படம் கன்னிப்பெண், பாட்டு பௌர்ணமி நிலவில் பணிவில் மீதலில் பாட்டு.
0: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: பாய்ப்புக்கு நன்றி தங்கச்சி.
0: நன்றி. இந்த பாடல் எஸ்பிபி ஜானகியின் குரலில்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22. உங்களுக்கு இருக்கும் பாடல் பொன்னியின் செல்வன் பாட் 1 இருந்து, ரகுமானுடைய இசையமைப்பில் சிவானந்தனுடைய வரிகளில் ஆண்ட்ரியா அவர்கள் பாடிய பாடல். உங்களுக்கு இந்த நேரம் 7:26.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்மா சிவலிங்க, எப்படி நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களோட நேர்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கேம்மா.
1: பெரிய ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம்.
2: ஆமாமா,
1: வெக்கேஷன் போயிட்டு வந்திருக்கீங்க?
2: ஆமாமா, ஸ்ரீலங்கா இந்தியா எல்லாம் போயிட்டு
1: வந்தேன். அப்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்களா?
2: ஆமாம்.
1: நல்லது சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்னைக்கு தாய் கிழவி பாட்டை கேட்போமா? உற்சாகமா.
1: உற்சாகமா, கண்டிப்பாக கேட்டு மகிழுங்க. நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் நிவாஸ் கே பிரசன்னா அவனுடைய இசையமைப்பில், மணிமாறனுடைய வரிகளில், சிவகார்த்திகேயன் குரலில். ஒலிக்கும் நேரம் 7:33.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

ஒழிக்கும் இந்த பாடல் அன்னக்கொடியும் கொடி வீரனும் திரைப்படத்திலிருந்து ஜீவியினுடைய சேமிப்பில் அறிவு மதியினுடைய வரிகளில் ஜீவி மற்றும் பிரசாந்தினி குரலில்

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 4167462.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சும்மா இருக்கலாம், சந்தோஷமா
0: இருக்கும். இந்த பாடல் தெரியும்
1: நன்றி.
0: இந்த பாடல் டி எம் எஸ் சுசீலாவின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 7:45.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சிவானந்தன்.
1: எப்படி இருக்கிறீங்க சிவானந்தன்?
2: அரக்கன இருக்கேன் தேராஜி.
1: சாப்பிட்டீங்களா?
2: ஓ
1: சொல்லுங்க, என்ன பாடு?
2: ரகசிய
1: போலீஸ் 115 என்ற திரைப்படத்திலிருந்து சுசீலாவின் குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மணித்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து 104 கைதிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டின் 7 சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சுதுமலையம்மன் ஆலயம் தொடர்பான திருப்பணி வேலைகளை நிறுத்தவும் அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானங்களை அகற்றவும் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை வடக்கு மாகாண மேல் நீதிமன்றம் முழுமையாக தள்ளுபடி செய்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் கைது அச்சம் நிலவிய நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் முன்னிலையில் கையெழுத்திட்டுள்ளார். கனடாவில் செயற்படும் கதாயி ஹஸ்புல்லா அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்குமாறு மத்திய அரசை கன்சர்வேட்டிவ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள தாக்குதல்களில் மேலும் 11 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 சிறுவர்களும் அடங்குவதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் 26வது இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன தனது கடமைகளை அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார். 2030 இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானத்தை 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். காவிரி நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுக்கான வலியுறுத்தி சென்னையில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கனடாவில் HIV தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிப்புற எல்லைகளை பலப்படுத்த வேண்டும் என 22 உறுப்பு நாடுகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. யாழ்ப்பாணம் வெளிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தங்களது பூர்வீக காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி வசாவுலான் பகுதி மக்கள் இன்று முதல் தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையில் டெங்கு பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 86,000 எட்டியுள்ளது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழை தொடர்பான அனர்த்தங்களில் இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். கனடாவின் வெஸ்ட்ஜெட் விமான நிலைய சேவையில் பணியாற்றும் 4,287 விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். ரஷ்ய தலைநகர் மொஸ்கோ நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் வேடி பொருட்களுடன் நுழைய முயன்ற பெண், பாதுகாப்பு அதிகாரி மற்றும் வாடிக்கையாளர் ஒருவர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ரஷ்ய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு குழு தெரிவித்துள்ளது.
0: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.